சர்கதி சப்தமஹ துஹன்வாகந்த பரசுத்தாருணோ திரவிண பிரதஹ திவஸ்பிருக் சர்வ திருத்யாசோ வாசஸ்பதிரயோ நிஜஹ த்ரிசாமாசாமகஸாம நிர்வாணம் பேஷஜம் பிஷத் சந்யாசகிருச்சமஷ்யாந்தோ நிஷ்டாசாந்தி பராயணம் சுபாங்கசாந்திதஸ்ரஷ்டா குமுதக்குவலேஷயஃ கோஹிதோ கோபதிர்கோப்தா வ்ருஷபாக்ஷோ வ்ருஷப்ரியஃ.

சத்யதர்மபராயணஹ அபிப்ராயப்ரியார்ஹோரப்ரியகிருத்ப்ரீதிவர்தனஹ விஹாயசகதிர்ஜோதிஸ்சுருசிற்புதபுக்விபுஹ ரவிர்விரோசனசூர்யசவிதாரவிலோசனஹ அனந்தோஹுதபுக்போக்தா சுகதோ நைகஜோ.

அசுபம் வித்யதே க்வசித் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதஹ யுஜ்யேதாத்ம சுகக்ஷாந்தி ஸ்ரீ த்ருதி ஸ்மிருதி கீர்த்திபிஹ ந க்ரோதோ ந ச மாத்ஸர்யம் ந லோபோ ந அசுபமதிஹ பவந்தி க்ருத புண்யானாம் பக்தானாம் புருஷோத்தமே த்யௌஸ சந்திரார்க்க நக்ஷத்ராக்கம் திஶோ பூர்மஹோ ததிஹ வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மஹாத்மனஃ சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சஸம்.

நேரம் 5:51. தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது பி. சுசிலாவின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 6:01. பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடல் இது.

நேரம் 6:05. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இது தவசீலனின் வரிகளுக்கு இசை வி. குமார்.

பாவங்களை அடிக்கும் இறைவன் பற்றிய பாடலை கேட்டோம். நேரம் 6:08. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சித்ரா பாடியது காதல் மதியின் வரிகளுக்கு இசை ஜெய விஜயா. மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணன் அவர்களின் பாடல் இது.

பித்துக்குழி முருகதாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 6:17, அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை கரண். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவனது புகழ் பாடும் பாடல் இது.

அழகு மற்றும் இளமை என்ற பொருள் கொண்ட முருகனது புகழ் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது பி. சுசீலா பாடியது. கே. தேவநாராயணனின் வரிகளுக்கு இசை ஒய். என். சர்மா.

நேரம் 6:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் டி கே கலா பாடியது. பக்தர்கள் தங்களின் பாவம் மற்றும் புண்ணியங்களை குறிக்கும் இருமுடி பையை தலையில் சுமந்து கொண்டு காடுகளின் வழியே வெறுங்கால்களுடன் நடந்து சென்று ஐயப்பனை வழிபடுகின்றனர். அத்தகைய புகழ் வாய்ந்த ஐயப்பனது பாடல் இது.

அன்பு, பொது மன்னிப்பு, தர்மம் மற்றும் பரலோக ராஜ்யம் பற்றிய உவமைகளை மக்களுக்கு எளிமையாக போதித்த இயேசு கிறிஸ்துவின் புகழ்பாடும் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது மின்மினி பாடியது. பாடலுக்கு இசை லெவ்லின் சாமுவேல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. அப்துல் ரஹ்மானின் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்று கூறி பெண்களுக்கும் தாய்க்கும் மிக உயரிய இடத்தை வழங்கிய நபிகள் நாயகத்தின் புகழ்பாடும் பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாராஸ்ரீன் வரிகளுக்கு இசை வீரமணி கண்ணன். நவகிரகங்களில் சிவபெருமானுக்கு அடுத்தபடியாக ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்ற சனீஸ்வரனின் பாடல் இது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான

0: இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்த இந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளிருன்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் GST வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது

0: செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
1: எங்கர் அபிநயா ராஜராஜன், திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத் என்ற கிராமத்துல இருந்து வரனானு. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்ட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை எதிர்ப்பு வாரம், இந்த வாரம் குறித்த தகவல்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு வார விழா, இந்த வாரத்தை குறித்த தகவல்களும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. நம்ம வந்து 8 மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து கேட்போம். அதை தொடர்ந்து 8-9 மணி வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். காலை 9-10 மணி வரை கலக்கல் அரங்கம், அடுத்து 10-11 மணி வரை கதையும் கானமும், 11-12 மணி வரை என்றும் இனியவை, 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று பிற்பகல்

பகல் அதாவது இன்று நண்பகல் 12 மணியிலிருந்து நம்ம வந்து ரெட்ரோ நேரம் கேட்போம். 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அதைத் தொடர்ந்து 1 மணியிலிருந்து 1:45 பாடல் உங்கள் சாய்ஸ். தொடர்ந்து 1:45 நம்ம வந்து 1:55 வரைக்கும் நம்ம திரும்பவும் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்போம். அதைத் தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும், 2:55 to 3 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி PM கிசான் இதை குறித்த தகவல்களும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதைத் தொடர்ந்து இன்று 3 to 4 வரை கல்யாண பரிசு இந்த திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம் கேட்போம். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 to 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 to 6 வரை பூந்தென்ற இந்த நிகழ்ச்சியும், 6 to 6:30 வரை பக்தி மாலை, இதில் திருமாலின் திருவுழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகள், சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரம். அதைத் தொடர்ந்து இன்று 6:40 to 7 வரை என் விருப்பம், 7 to 7:15 வரை திரைகாணம், தொடர்ந்து 7:30 வரை வந்து நம்ம திரைகாணம் கேட்டுட்டு, அதைத் தொடர்ந்து 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 to 8 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 to 9 வரை எனக்குள் நான் தேர்லின் பகவல் தெவிட்டா பதிவுகளோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிமல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி புண்ணியவேல், தொகுப்பு ஜெயலட்சுமி. தொடர்ந்து 9 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று இரவு 9:15 to 10 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே, 10 to 11 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும், மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக ஒளிவுடாவிற காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திரங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. இன்று நம்மளுடைய அருள்மணி மாலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்கள்லாம் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக படிச்சிடலாம். பூங்குன்றன் திருவாரூர்லேருந்து பூங்குன்றன் இவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அன்புராணி அவங்களும், அடுத்து நம்மளுடைய அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இந்த நேயர், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, மேலப்பேட தயாளன், சாந்தி ரமேஷ், பர்வதவர்த்தினி, சரவணன் ராமலிங்கம். அடுத்து நம்மளுடைய நேயர்கள் வந்து நல்ல பெருமாள், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, மண்டலி பிரேசக்கடை ஜெயக்குமார், அபராநகர் மூர்த்தி, மதுரை சோ சண்முக சுந்தரம், கலை துரை ராஜன், அடுத்து வலங்கை மான் ஆட்டோதுரை, மயிலை பட்டாபி அவங்க வந்து அவங்க குடும்பத்தினருடன் வந்து இணைந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும், சுண்ணாம்புக்குளம் செந்தில் குமரன் மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து, அடுத்து மணலி பெரியசகன ஜெயக்குமார், முகமது மியான், ராஜ், பன்னீர்செல்வம், மந்திரமூர்த்தி, நம்மளுடைய நேயர்கள் கமலாவர்தன், சேகர், தேனி, ஹரிராம், தொடர்ந்து பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், தாமலேரி முத்தூர், சரவணன் அவர்கள், அடுத்து வந்து சென்னை பழையவனார்பேட்டை சோமசுந்தர பிரபு, இன்பா இலக்கியா, பரிவழகன், பாரிவள்ளல், அடுத்து வந்து மாதவ ராமன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு, மாதவராமன் அவங்க வந்து கிருஷ்ணகிரியிலிருந்தும், பிரபாகரன் அவங்களும், அடுத்து நம்மளுடைய நேயர்கள் வாரியங்காவல் கதிரவன், இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: முயற்சி எனும் படிக்கட்டுகளில் முன்னேறி செல்கிறது மனித கால்கள். இலக்கு எனும் சிகரத்தை தொட இதயத்தில் ஏந்திய துணிச்சலுடன் தடைகளை கடந்து நீ நடந்தால் தரணியே உந்தன் காலடியில், நம்பிக்கையோடு நடிப்போடு நாளை சரித்திரம் உனதாகும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் அர்ஜய் மரியம் பேசிகிட்டு இருக்கேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய வாலின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: ரொம்ப நன்றிம்மா. சரியான நேரத்தில் வந்து விபத்தில் மாட்டிக்கிட்ட எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்தீங்க. நீங்கள் ரத்தம் கொடுத்தால் தான் அவள் இன்றைக்கி உயிரோடு இருக்கா. யாருமா நீங்கள்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் முகச்சாடியை பார்க்கும்போது எங்கேயோ ரொம்ப பழக்கப்பட்ட முகமாக இருக்குது. யாரு நீங்கள்?
1: ஆமாங்க, தீண்டாமைங்கிற பேரில் நீங்களாம் ஒதுக்கி வச்சிங்களே உங்கள் கிராமத்தில் சின்னாத்தா. அந்த குடும்பத்து மகதான் நான். எங்க அம்மாவை ஒதுக்கி வச்சீங்க, இப்ப உங்க வீட்டு பாப்பா உடம்புல ஊடுற என்னோட ரத்தத்தை உங்களால ஒதுக்கி வைக்க முடியுமா? யோசிங்க.
2: தீண்டாமையை தீக்கு இரையாக்குவோம், மாறாக மனித நேயத்தை வளர்ப்போம்.
3: தீண்டாமை எதிர்ப்பு வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே நாகராஜன் மற்றும் ஆர்ஜே சுதா.

நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின்

0: பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 2,51,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில், சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த

0: நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசு பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல வந்து வீராங்கனை பி.டி. உஷா அவர்களோட 42 ஆண்டுகால தேசிய சாதனையை முறியடித்த தமிழக வீராங்கனை யார்? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆசிய போட்டிகள் வந்து நடைபெற்றுட்டு இல்லையா, அதனால வந்து அதை பத்தி அந்த ரிலேட்டடா தான் வந்து உங்களுக்கான குவஸ்டின் வந்து இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நம்மளுடைய வீராங்கனை பி.டி. உஷா உங்களுடைய சாதனையை வந்து முறியடித்த அந்த தமிழக வீராங்கனை அவங்களுடைய பெயர் என்னதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி.

இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: டீனா, ஒரு சின்ன விஷயம் ஆனா மிகப்பெரிய பலன்.
2: என்ன மீனா? வீடுகை பலமா இருக்கு.
1: இல்ல டீனா, இந்த பூமியில இயற்கையோட படைப்புல சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட ஒரு முக்கியமான பங்கு இருக்கு.
3: நீ சொல்றது ரொம்ப சரி மீனா. தேனி தாவரங்களோட மகரந்த சேர்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது.
1: அதே மாதிரி பறவைகள் விதைகளை பரப்புது.
2: விலங்குகள் உணவு சங்கிலியோட சமநிலைய பாதுகாக்குது.
3: இப்படி இயற்கையோட படைப்புல ஒவ்வொரு உயிரும் முக்கியம்.
4: வனங்களையும் வன உயிர்களையும் பாதுகாப்போம். பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
5: வனவிலங்கு வார விழா இதை குறித்த தகவல்களை வந்து எழுதி வழங்கியவர்கள் RJ அனுராதா மற்றும் RJ ரேகா மற்றும் RJ மரியம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்ட்டு. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

தேவதையை கண்டேன் இந்த திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்கா பாடி இருந்த பாடலை கேட்டோம். பா விஜயின் வரிகளுக்கு இசை தேவா. நேரம் சரியா 7:45. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயலையும் வந்து நாம தொடங்காம இருக்கிறது வந்து தோல்வி கிடையாதான். எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து அதாவது தாமதமாக தொடங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா சரி கண்டிப்பாக வந்து படிக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தோல்வி கிடையாது. ஆனால் அதை வந்து நம்ம தொடங்காமலே இருக்கிறது அது இந்த ஒரு விஷயந்தான் வந்து தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உயரத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நம் மேலே வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளால ஒரு உயரத்தை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்றதற்கான ஒரு வழிமுறை. ஸோ இந்த ஒரு தன்னம்பிக்கை வரிகள், அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லீவில் தூங்கிட்டு இருப்பீங்க, நம்ம வந்து இந்த மாதிரியான தன்னம்பிக்கை வரிகள்லாம் வந்து சொல்லி உங்களை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கஜினி திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, தற்போது நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டில் வீராங்கனை பிடி உஷா அவங்களுடைய 42 ஆண்டுகால தேசிய சாதனையை முறியடித்த தமிழக வீராங்கனை யார்? இது வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் வந்து நம்மளுடைய நிறைய நேயர்கள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் ஆன்சர் தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் வந்து

திருத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இப்போ நம்ம கேட்க போகிற இந்த கஜினி திரைப்பட பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக். தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் சரியா 7:53. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டில் வீராங்கனை பி.டி. உஷாவின் 42 ஆண்டுகால தேசிய சாதனையை முறியடித்த தமிழக வீராங்கனை யார்? இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து சரியான பதில்கள் வந்து ஸ்ரீனிவாசன், அவங்க வந்து துவரங்குறிச்சியிலிருந்தும், அடுத்து கும்பகோணம் மாவட்டத்திலிருந்தும், அடுத்து முருகேசன், அடைக்கலம், இவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிவன், அருண், ஆற்காடு சாத்தூர் ரமேஷேஸ்வரி, மயிலை பட்டாபி, அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து புரசேவக்கம் சவுந்தரராஜன், மாலினி தேவி அருணாச்சலம், ரமா அவங்க வந்து டி நகர்லேருந்தும், ரங்கராஜன், அடுத்து கலைதுரிராஜன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்தும், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அடுத்து திருநின்ற ஊர் தமிழன் ஜெயராம், இவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பூந்தளம் புனிய கோட்டி, பாலு விசாலாட்சி, தொடர்ந்து வந்து புதுகேசவரம் வஜ்ரவேலு, கருப்பனன் ரங்கசாமி, அடுத்து செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஆசிரியர் நகர் டீனா, ஸ்ரீ புகழினி, சோமங்கலம் சடகோபன், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, ரெட்டில் சயாத் பாஷா, அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், குணாலன் அண்ணாமலை, அன்புராணி கமலாவர்தன், அடுத்து தாமலேரி முத்தூர் சரவணன் அவர்கள், அடுத்து நம்மளுடைய ராஜமாணிக்கம் கோபி, இவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்தும், பொன்னியம்மன் மீடு வன்னி கணேசன், தேனி ஹரிராம், செய்யாறு சந்திரசேகர், திருமுழசை அஸ்வினி நாகராஜ், இன்பா இலக்கியா, ஆரணி பாவம்பாடி, ஆண்டாள் தேவமணி, வீரதுரை அவங்க, பாபு முல்லக்காட்டிலிருந்தும், சென்னை பழையவனாரப்படி சோமசுந்தர பிரபு, என்எம்பி நச்சுப்பிள்ளை, அடுத்து ஆண்டாள் பாப்பம்பாடி, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, சாமுன்னி கும்மனாச்சாவடியிலிருந்தும், மேலப்பீட தயாளன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அலிநகரம் மகாதேவன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மதுராக்குளத்தூர் பாலு, ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், செந்தில் அவங்களும், பிரபாகரன் அவங்களும், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து செங்கல்பட்டிலிருந்தும், வெங்கடேசன், அடுத்து நம்மளுடைய நேயர்கள் தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பி.டி. உஷா அவர்களின் 42 ஆண்டுகால தேசிய சாதனை முறியடித்த தமிழக வீராங்கனையுடைய பெயர் வித்யா ராம்ராஜ். மகளிரில் வந்து 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் 54.75 வினாடிகளை கடந்து வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கார் அப்படின்றது வந்து செய்தி. 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஜாம்பவான் பி.டி. உஷா அவங்க படைத்திருந்த 55.42 வினாடிகள் அப்படின்ற 42 ஆண்டுகால சாதனையை வந்து வித்யா ராம்ராஜ் வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இந்த தகவல்களையும் இந்த பதில்களையும் வந்து அனுப்பிய நம்மளுடைய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து ஒலிக்க வருகிறது. கண்டனால் முதல் இந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. கே.கே. மற்றும் ஸ்ரேயா கோஷல், தான்வி பாடிய பாடல், தாமரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடலோட நான் தொடர்ந்து 10 to 12 வரை வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். அதை தொடர்ந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே கௌசல்யா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேயர்கள் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பமான பாடலை எங்களுக்கு தெரிவித்திருக்கீங்க. அதிலிருந்து தேர்வு செய்து சில பேருடைய பாடல்கள் இன்று உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கப் போகிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்க

கூடிய நேயர்கள், செங்கம், தானாப்பேட்டை, சுகுணா, புனிதன், ரீனா, தனவதி, ரேவதி, சுரேஷ், கருகம்பத்தூர், சரஸ்வதி, எத்திராஜ், திருவண்ணாமலை, ஆறுமுகம், அயப்பாக்கம், அபர்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, காஞ்சிபுரம், தாயார் குளம் தெரு, ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் அரண்மனை 4 கேட்கலாம், வாங்க.

உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, சோஃபியா, சைதை, ஜோதி அம்பாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் பரிமலா அன்கோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்ட். மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:10:35 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகர் ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிட்டா, லட்சுமிபுரம் சந்திரன், மாரியம்மாள், ராஜ்குமார், ஜெயலட்சுமி, கனிராஜ், சண்முகத்தாய், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி. எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த திரைப்படத்திலிருந்து இவங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பமான பாடலை இப்போ கேட்கலாம். வாங்க, கபில் கபிலனுடைய குரலில் இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 8:15. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமிழலை எம் எஸ் சாகுலமீர், சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ், அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ், திரள் ஆதித், அம்பத்தூர் எஸ் வி நகர் எம் டி ரவிச்சந்திரன். நேர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கல்வன். ஸ்நேகனோட வரிகளில், ஜிவி பிரகாஷோட இசையில், கல்யாணி நாயருடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்க எல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேரம் 8:20:50. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ரவிகார்டன், வீரசோழன், வீரராகவன், அப்துல் ரபீஸ்கான், அப்துல் ரஹீம்கான், அப்துல் ரஃபீக்கான், வில்லிவாக்கம் சண்முகவேல், பொன்னேரி பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தர்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம் முருகானந்தம், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண், கண்ணன், கிரீன் சிட்டி, மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன். நேயர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் வாழை, யுகபாரதியினுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் தீ குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:25:45 நொடியாகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் சிதம்பரம் புவனக்கார திரு தங்கராஜ் சரோஜா பாலாஜி, கலவை வட்டம் தேவராஜ் இந்துமதி தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன் பெருமாள் கார்த்திக் ரமேஷ் ஆனந்தி, சீலப்பந்தல் ஏழுமலை ஜெகதீசன் பரமசிவம், காந்தூர் சுந்தரமூர்த்தி மரகதம், மதுரமங்கலம் கனகவள்ளி ஸ்ரீனிவாசன், சோகண்டி வேதநாயகி சேட்டு, பரந்தூர் பாளையம் பூவழகி, கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி, மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன், இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் காந்தாரா. ஹரிசங்கர் அண்ட் சின்மையோட குரல்ல, மதன் கார்கியோட வரிகளில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:30. உங்கள் விருப்பம் பகுதியின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், ஆனந்த் மன்வித், நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமத், இஸ்மாயில் முகமத், ஆசிக் ஆசிஃபா, ஜெரினா, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், புரட்சைவாக்கம் அட்சயா, விக்னேஷ், ஏவிஎம் அவென்யூ கோபகிருஷ்ணா, திவாகரன், நன்மங்கலம் சித்ரா பாஸ், ரங்கநாயகி, கதிர்வேல், வீரம்பாக்கம் புதூர், சிவகாமி ராஜன், நவீன், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் டியூட் கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:35. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நக்ஷத்ரா, அன்வர்த்திகான் பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேல், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் டெடி. அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில், மதன் கார்க்கியோட வரிகளில், டி இமானுடைய இசையில் இதோ இந்த பாடல் இவர்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 8:40:30. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உடன்குடி நூருதீன் இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான் இஜாஸ் ஐனுஷிஃபா, தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன் சலாலுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ்நிஷா, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் சாந்தோம் அனுஷியா லிங்கப்பெருமாள் ரித்திகா ராஜாத்தி அகில் அப்புவேல் டி நகர் மெய்யம்மை ஸ்ரீனிவாசன் பாலாஜி சந்தோஷ். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ஸ்கெட்ச். இந்த படத்திலிருந்து தான் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தீபக் சுப்பிரமணியம் மற்றும் ரோஷினி சாஷா திருப்தி இவங்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கவிழனுடைய வரிகளில் தமன் இவங்களுடைய இசையில் கேட்கலாம். வாங்க

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள் அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட்

0: கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
1: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
0: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
1: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
0: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டிதரும் சத்தம் அல்ல, அது சிட்டிதரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

நேரம் 8:50 28:00. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேயர்கள் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பமான பாடலை அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், சீனி, சுர்ஜித், இந்திரா தேவதாஸ், பிரணவ், பிரணீதா, மான்ஷி, யோகேஷ், ரம்யாஸ்ரீ, சமந்தாஸ்ரீ, சிவானி ஸ்ரீ, டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, புழல் ஓம்பிரகாஷ், மயிலாப்பூர் கற்பகம், ஹிருத்திகா, லித்திக்ஷா, தாம்பரம் பாரதிதாசன், ஆவடி தேன்மொழி, இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் காற்றின் மொழி. உங்களுக்காக மதன் கார்க்கியோட வரிகளில் ஜொனிட்டா காந்தி பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 8:55:33. உங்கள் விருப்பம் பகுதியினுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்திருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மணிகண்டனுடைய வரிகளில் உங்களுக்காக மாமன்னன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: மாமன் படத்திற்காக பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 8:59 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் உங்கள் எல்லாருடைய பாடல்களும் இடம்பெற்றது. நேயர்களுடைய ஒரு சில பேருடைய பாடல்கள் இடம்பெறல. நிச்சயம் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் விடுபட நேயர்களுடைய பெயர்களும் அவங்களுடைய விருப்பமான பாடலும் இடம்பெறும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பவனி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: சேலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: சபாஷ். நேரம் 9:01 ஆகுது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நேயர்கள் எங்களோட பதில்களை சொல்லி விளையாட போகிற நேரம். எஸ், உங்களுக்காக இந்த பக்கம் சினிமாவில் இடம்பெற்ற பாடல் வரிகளோடு நான் இந்த பக்கம் காத்திருக்க போகிறேன், அந்த பக்கம் நீங்கள் பதில் சொல்ல காத்திருக்க போகிறீங்க. சரி, இந்த காத்திருப்புகளுக்கு விடை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னோட அழைப்பில் இணையலாம். 2952-0852-538-338-987-1 வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து என்னோட பேசுங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ, அயன் படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 9:07. கலக்கலரங்கும் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்து பேச போற முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காலை வணக்கம் சகோதரி. காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: ராஜேந்திரன் மணக்குடியில இருந்து பேசுறீங்களா? ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்கம்மா.
0: காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள்மனம் மறப்பதில்லை.
1: ஆமா, இந்த பாடல் வந்து என்ன படம்

0: சொல்லுமா?
1: ஆமாங்க.
0: இந்த பாடல் வந்து உண்மனா அறிவதில்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்டோகிராஃபா?
1: இல்லை சார், இல்லை சார், ஆட்டோகிராஃப் கிடையாது. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி ராஜேந்திரன். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? ஹரிஹரன். ஸ்கூல் ஸ்டூடண்டா நீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? எயித்தா? குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ்ல உட்காந்துருக்கீங்களா? சரி சரி, அப்படியே நம்ம ரேடியோ கேட்டிருக்கீங்க. சரி, இந்த பாடலோட வரிகள் தெரியுமா செல்ல உனக்கு? காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உள்மனம் மறப்பதில்லை. தெரியுமா ஹரிஹரனுக்கு? உங்க எக்ஸாம் கேள்வியை விட கஷ்டமா இருக்குதோ? ரொம்ப நன்றி ஹரிஹரன். அடுத்த நேரத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? சூப்பர்மா, சூப்பர்மா, ரொம்ப நன்றி. இந்த பாடல் யார் எழுதினாங்கன்னு
3: தெரியுமா?
1: சூப்பர், சூப்பர், கரெக்ட். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சரியான பதில் சொன்ன ராணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். எஸ், அவங்க சொன்ன மாதிரி இது 70 Rainbow Colony. கார்த்தியோட வரிகளில் குரலில் ஒழித்த பாடல் தான். நான் முத்துக்குமாரோடைய இசையில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இந்த பாடல் 70 Rainbow Colony படத்திற்காக அமைய பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பண்பலையோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: நேரம் 9:20 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம். நேர்கள் உங்களுடைய பதில்களை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்மளோட பங்கு பெற்று பேச போகிறேன். அடுத்த நேர் யாருன்றதை பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஈஸியா கேளுங்க.
0: பனியில் மூடி போன பாதை மீது வெயில் வீசுமோ, இதயம் பேசுகின்ற வார்த்தை உந்தன் காதில் கேட்குமோ?
1: மேம் இது எந்த காலத்து பாட்டு மேம்? 2000க்கு மேலயா?
0: 2000, ஆமா 2000ல வந்த பாடல்கள் தான்.
1: நீ போதும் பாதை, இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: பனி மூடி போன பாதை மீது வெயில் வீசுமோ, இதயம் பேசுகின்ற வார்த்தை உந்தன் காதில் கேட்குமோ?
1: மேம் நான் நினைக்கிறேன் இது ஜெயம் படத்துல இருந்து கவிதையே தெரியுமா, என் கணவன் நீ தானடி?
0: இல்ல இல்ல இல்ல, அந்த படத்துல இருந்து இல்ல. அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். அடுத்த நேயர் வேணாங்க, இது ரொம்ப கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் அழைப்புல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. சோ அடுத்த நேயர் வந்திருக்கிறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து?
2: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து மேடம்.
0: வீரதுரை அரியலூர்ல இருந்து சார், பதில் தெரியுமா? மற்றும் ஜி வி பிரகாஷ் ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில வந்த இந்த பாடல் தான் இமையே இமையே விலகும் இமையே. இந்த இந்த பாடலுடைய தொடர்ச்சியா தான் இந்த பாடல் வரும். அடிமனதில் இறங்கி விட்டாய், அணு அணுவாய் கலந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் தான் சரியானது அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு பதில் சொன்ன வீரதுரை அரியலூர்லேருந்து அடிப்பில் இருந்தவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பரமசிவன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444

0001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் 9:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அர

0: கலகலரங்கம் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறோம். நம்மளோட இணைந்து பேச போற அடுத்த நேயர் யாருன்றதை பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நலமா, நீங்கள் நலமா?
0: நலம், நலமையா. ஐயா கேள்வி கேட்கலாமா? பழைய பாடல்கள் வந்து, பழைய பாடல்களுக்கான நேரம் இது இல்லை. அதனாலதான் ரொம்ப பழைய பாட்டும் இல்லை, ரொம்ப புது பாட்டும் இல்லை. நீங்க இந்த பாடலை கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும். வரிகள் சொல்லட்டுமா? சரி. சிறிதான பேரும் அதுதான், சட்டென்று முடிந்து போகும். எப்படி சொல்வேன் நானும், மொழி இல்லையே. சொல்லிவிட்டால் உதடு ஒட்டும், எழுதாவிட்டால் தேனும் சொட்டும். அது சுத்த தமிழ் பெயர், அயல் வார்த்தை அதில் இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றியா. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் செந்தூரி, ஐந்தாம் வகுப்பு, தஞ்சாவூர் மாவட்டம்.
0: செந்தூரி, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கம்மா. பதில் சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமா? சிறிதான பேரும் அதுதான், சற்றென்று முடிந்து போகும். எப்படி சொல்வேன் நானும், மொழி இல்லையே. சொல்லிவிட்டால் உதடு ஒட்டும், எழுதாவிட்டால் தேனும் சொட்டும். அது சுத்த தமிழ் பெயர், அயல் வார்த்தை அதில் இல்லை. ஸ்லோவா சொல்லணுமா? சிறிதான பேரும் அதுதான், சற்றென்று முடிந்து போகும். எப்படி சொல்வேன் நானும், மொழி இல்லையே. சொல்லிவிட்டால் உதடு ஒட்டும், எழுதிவிட்டால் தேனும் சொட்டும். அது சுத்த தமிழ்.

0: பெயர்தான், அயல் வார்த்தை அதில் இல்லை. ஹலோ, தெரியலையா? ரொம்ப நன்றி செந்தூரி, ரொம்ப நன்றி செந்தூரி, நல்லா படிங்க சரிங்களா? நன்றி, வணக்கம். அடைப்புல வந்தாங்க என்னன்னு தெரியல. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமால இருந்து ஆட்டூர் துரை.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
1: எங்கே எப்போது படம் தானே?
0: என்ன கேட்க கூடாது, நீங்க பதில் சொல்லுங்க.
1: எங்கே எப்போது படம் தான் அது? பாட்டு இவரு முத்துக்குமார் பாட்டு, மதுஸ்ரீ பாண்ட, மதுஸ்ரீ அப்படின்னு ஒரு பாடியிருப்பாங்க.
0: முதல் வரிகளை சொல்லுங்க பாக்கலாம்.
1: முதல் வரிகள் வந்து அதுதான், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு.
0: சரி சரி, ரொம்ப நன்றி. ஆனா பதில் அதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் சத்யாவுடைய சில மதுஸ்ரீ அவங்க பாடின பாடல் நா முத்துக்குமாருடைய வரிகள் தான். உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், அது எனக்கே தெரியாது. இந்த பாடலுடைய வரிகள் தான் இந்த கேள்வியில் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சரியான பதில் சொன்ன ஆற்றோர் துறைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ சாய்சரனுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது, கேளுங்கள்.

நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால

0: நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:40 50 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சினேகனுடைய வரிகளில் கிருஷ்ணராஜ், வேல்முருகன், சத்யன் இணைந்து பாட வராங்க. கழுகு படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 9:46 37 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் தொலைபேசியோட தொடர்பு கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேயர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. சில பேர் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எந்த பாட்டை நீங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க, அதுக்கு பாருங்கள் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் தங்களுடைய சரியான பதில்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த இடம்பெறக்கூடிய பாடலோட வரிகள் இதுதான். இங்கும் எங்கும் நம் உலகம், உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கேட்கலாம், அடுத்த நேரம் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: ஆயத்தம்பாடியில இருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: பன்னீர்செல்வம் ஆயத்தம்பாடியா? ஐயா பதில் தெரியுமா? தெரியலீங்களா? சரி, அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நான் ரெட்டூர்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய் பண்ணி சார்.
0: ஓ ஹயாத் பாஷா சார், சொல்லுங்க பதில் தெரியுமா?
2: நினைத்தாலே இனிக்கும் எங்கேயும் எப்போதும் அந்த பாங்க.
0: சரி, இந்த இந்த வரிகளுக்கு அடுத்த வரி எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். அடுத்த லைன் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: என்ன மேடம், அதாவது ஹலோ
0: சொல்லுங்க சார்.
2: இப்ப வந்து நல்லா தெரிஞ்ச பாட்டு மேடம் எனக்கு. இப்ப எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தவன க்வெஸ்சன் பேப்பர் கையில வாங்கினவன மறந்துறோம் பாருங்க.
0: ஆமா ஆமா,
2: மாதிரி நீங்க கேள்வி கேட்டவன அது தெரிஞ்ச பாட்டு இப்ப மறந்து போச்சு.
0: சரி சரி சரி, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. கட்டழகு பொண்ணு இருக்கு, வட்டமிடும் பாட்டு இருக்கு, தொட்டையிடும் அத்தனையும் இன்பம் இல்லை துன்பம் இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ஹயாத் பாஷா, சரியான பதில் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேர்களுக்கிட்ட கஷ்டமான கேள்வியெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அங்கே பாருங்கள் டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அதனால தான் அந்த

0: நேரம் 9:53 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செய்திருக்கிறோம். நிறைவு பேச போற நேர்கள் யார்ன்றது கேட்டிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு மேடம்.
0: பாபு சார். ஓகே சார். சார் உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க கேளுங்க.
0: என்னோட தலைவலி நீ, கனவில் வந்து தொந்தரவு செய்யாதடி. என்னோட தலைவிதி நீ, காதலையே தொந்தர

0: வா என்னாது நீ.
1: எந்த வருஷம் மேடம் இது படம்? அது எந்த வருஷத்தில் மட்டும் சொல்லுங்க.
0: எந்த வருஷம் படம்னு சொன்னா தான் சொல்லுவீங்களா?
1: இல்ல மேடம், கேள்விப்பட்டு பாட்டு கேட்டுதான் இருக்கேன். அதுதான் மேடம் கொஞ்சம் டவுட் ஆகுது.
0: அது 2000 மேல வந்த படம் தான் சார்.
1: இவரு நடிச்சதுங்களா? நம்ம பிரசாந்த் எல்லாம் நடிச்சது?
0: இல்ல சார், இல்ல சார், சுந்தர் சி நடிச்ச படம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின் படம் பேரே இருக்குதா? யாரு பேசுறது? இசையில அந்தோனிதாஸ் பாடிய பாடல். ரொம்ப நன்றி சுமதி, நிகழ்ச்சியில பங்கு பெற்று சரியான பதில் சொன்னதுக்கு நன்றிமா. நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் கேளுங்க, ஆனால் நாங்கள் பதில் சொல்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சுமதி மேடம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இந்த படம் வந்து அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து தான் வந்த பாடல். அந்த மருத மலைக்கு போய் தீயை மிதிக்கிறேன், என் காதல் ஒரு சுத்தமான கோல்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அதுக்கு அடுத்த வரிகள் தான் இது. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள இந்த திரைப்படத்தோட இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் சொல்வது நான் உங்க ஆர்ஜே மரியம். இப்போ கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கதைக்காக காத்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வந்து நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட்லேயே வந்து நம்ம நன்றிகள் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி என்ன கதை அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலரே மௌனமா, இந்த சாங் தான் வந்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு கர்ணா திரைப்படத்திலிருந்து.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்கள்ல வந்து பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை வித்யாசாகர். நேரம் சரியா 10:06. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து முதல் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேரரசர் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அந்த நாட்டு அறிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 2 பஞ்சவர்ண கிளிகள், அதாவது சின்னதாக இருக்கும்போது வந்து அதை வந்து பரிசளிச்சிருக்காங்க. அந்த பஞ்சவர்ண கிளியை வந்து அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக வந்து அவர் கருதியிருக்கிறாரு அந்த அரசர். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அந்த நாட்டிலேயே வந்து பெரிய பயிற்சியாளர் ஒருத்தர் வரவழைச்சி அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து இந்த கிளிகளை வந்து நல்ல முறையில் பராமரித்து இதை வந்து பழக்கப்படுத்தி அந்த கிளிகள் வந்து பறப்பதற்கு பயிற்சி அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையும் வந்து இட்டிருக்காரு. நிறைய மாதங்கள் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, பயிற்சியாளரை வந்து கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி நான் வரப்போகிறேன், அதனால் இந்த பறவைகளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இப்போயும் வந்து அந்த அரசர் வந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து இந்த 2 பறவைகள் கொடுத்தார் இல்லையா, அதில் வந்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பயிற்சியாளர் வந்து சொல்கிறாரு, ஒன்று வந்து நல்லாவே வந்து பறக்க கற்றுக்கொண்டது அரசே, அது வந்து நல்லா வந்து பறந்து போயிட்டுருக்கு. இன்னொரு கிளி பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது வந்து அது உட்கார்ந்துருக்கிற அந்த கிளையை விட்டு அது வந்து நகரவே மாட்டுது அப்படின்ட்டு வந்து பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு. உடனே அரசர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையல் நிபுணர்கள் எல்லாரையும் வந்து வரவழைச்சு இந்த பறவைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஏன் பறக்க மாட்டுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து அந்த பறவைகளை வந்து பரிசோதித்து இந்த பறவைக்கிட்ட வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, உடலில் வந்து எந்த குறையும் இல்லை, ஆனால் அது ஏன் பறக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள், மூத்த குடிமக்கள் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது பறவைகளை பற்றி தெரியும் அப்படின்னா அவங்கள வந்து வரவழைச்சி என்னன்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மூத்த விவசாயி ஒருத்தரை வந்து காவலர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க.

இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் வந்து இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசையா. அந்த திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் பாடிய பாடல் இது. வாலின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

நேரம் சரியா 10:14. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கதை கேட்டோம் இல்லையா, அதாவது கிளிகள், ஒரு 2 கிளிகளை வந்து அரசருக்கு வந்து பரிசாக கொடுத்தாங்க. அதில் வந்து ஒன்று வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னொன்று வந்து ஏன் பறக்கல அப்படின்றதுனால அரசர் என்ன பண்ணார், அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு மூத்த விவசாயி ஒருத்தரை வந்து கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு, ஏன் பறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி காவலர்களும் வந்து அழைச்சி அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி இந்த கிளிக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அடுத்த நாள் வந்து அரசர் போய் பார்க்கும்போது அந்த பறக்காத அந்த பஞ்சவர்ண கிளி வந்து மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தவொடனே பேரரசருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சான். ஸோ இந்த அற்புதத்தை செஞ்சவரை வந்து உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை வந்து கூட்டிட்டு வந்திருக்காருங்க. அப்போ வந்து அந்த அரசர் வந்து கேட்டிருக்காரு, எல்லாரும் வந்து முயற்சி செஞ்சு தோற்று விட்டாங்க, பெரிய பெரிய அந்த கால்நடை மருத்துவரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, பறவைகள் மருத்துவரும் பார்த்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி இந்த வந்து உங்களால் மட்டும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அந்த விவசாயி வந்து அரசரை வணங்கிட்டு என்ன சொன்னாரோ, அது வந்து ஒன்றும் இல்லை அரசரே, அது ரொம்பவே ஒரு சுலபமான காரியம்தான், அந்த கிளி வந்து அந்த மரத்தில் அந்த இருக்கிற அந்த கிளையில் வந்து உட்காந்துட்டு இருந்தது, நான் நேராக போயிட்டு மேலே ஏறி அந்த கிளையை வந்து வெட்டிட்டேன், அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் வந்து இறைவன் கூட சில சமயம் நம்மளுடைய சக்தியை வந்து உணர செய்கிறதுக்காக நாம் உட்கார்ந்துருக்கிற அந்த கிளையை வெட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு நன்மைக்கு தான், நம்முடைய சக்தியை வந்து நாம் உணரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த கதையில் வந்து ஒரு கருத்து வந்து இடம்பெற்றிருக்கு, அதாவது உயரத்தை அடைய வந்து நம்பிக்கை அவசியம், அதுவும் நம்மேல் அவசியம் அப்படின்ற கருத்தோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். முத்து திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனன் மற்றும் உதித் நாராயணன், சித்ரா இவங்க பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை இயற்றியவர் வைரமுத்து.

நேரம் சரியா 10:23. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு கதை ஒன்று கேட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது ஒரு சான்றோர் சாதனைகள் அப்படின்ற ஒரு நூலிலிருந்து டாக்டர் எம் ஞானசேகர் அவர் வந்து எழுதிய ஒரு கதை. அதாவது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ராக் பெல்லர் அப்படின்ட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட வந்து நன்கொடை வாங்குறதுக்காக சில கல்லூரி மாணவர்கள் வந்து போயிருக்காங்களாம். போயிட்டு கல்லூரியில் வந்து

0: ஒரு வகுப்பறை கட்டணும், அந்த மாதிரி அதுக்காக வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க. போய் அவங்க போய் அந்த ராக்பெல்லர் அவரை போய் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விளக்கில் இருக்கிற ஒளியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ மாணவர்களை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விளக்கை வந்து அணைச்சிட்டு மாணவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு. ஸோ விளக்கை வந்து அணைச்ச உடனே மாணவர்கள் வந்து நினச்சிருக்காங்க, ஸோ இவ்வளோ கருமையாக இருக்கிற இவர் கண்டிப்பாக நம்ம வந்து வகுப்பறை கட்டுறதுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நினைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வகுப்பறை கட்ட தேவையான 3 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்தாராம் அவர். ஸோ ஆச்சரியப்பட்ட மாணவர்கள் வந்து ஏன் அப்போ விளக்கை வந்து அணைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் விளக்கு வேண்டாம், ஸோ எரிபொருளை சேமிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, சிக்கனமாக இருக்க வேண்டிய டைமில் வந்து சிக்கனமாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டான பணம் வந்து கிடைக்கும், அதாவது தேவைக்கு பணம் கிடைக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அவர். ஸோ ஒன்று இந்த சின்ன கதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவா திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் விஜய் பாடிய பாடல் இது. வாலின் வரிகளுக்கு இசை தேவா.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: please love me, my love.
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

நேரம் சரியா 10:31. கதையும் கனமும் இந்த நிகழ்ச்சியில நீந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ கதையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டால்ஸ்டாய் அவரை பற்றி வந்து தெரியும். ஸோ பூங்கா ஒன்றில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்கள். அப்போ வந்து அந்த பூங்காவுக்கு பந்தோடு விளையாட வந்த ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு வந்து அவங்க பேர் வந்து மேரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவர் கூட விளையாட யாரும் கிடைக்கல அப்படின்றதுனால, அதாவது சிறுமி கூட விளையாட யாரும் கிடைக்கல அப்படின்றதுனால, டால்ஸ்டாய் வந்து ஓரமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்கள வந்து கூப்பிட்டு என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாடி இருக்கிறாங்க. ஸோ விளையாட்டை முடித்த உடனே டால்ஸ்டாய் கிட்டேருந்து அவங்க வந்து விடை பெற்று கிளம்பும் போது அந்த சிறுமி கிட்ட வந்து டால்ஸ்டாய் அவங்க வந்து சொல்கிறாங்களாம், ஸோ உன் அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு சொல்லு, நான் இன்னைக்கு டால்ஸ்டாயோட வந்து விளையாடினேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் இன்னைக்கு மேரி கூட விளையாடினேன் அப்படின்னு சொல்லி ஓடி விட்டால் அந்த சிறுமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவர் வந்து புகழ்பெற்ற எழுத்தாளராக நான் இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன கர்வம் வந்து இருந்திருக்கான். ஸோ அந்த கர்வத்தை கூட வந்து அந்த சிறுமியோட பதிலை வந்து இவர் கேட்டு ஈர்க்கப்பட்டு, அந்த பதில் கேட்டு வந்து அவரே வந்து ஒரு நிமிஷம் ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு, திகச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான கர்வம் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, நம்மிடமிருந்து கூட நம்மளை வந்து பிரிச்சிடும் அப்படின்றது தான் வந்து இந்த சின்ன ஒரு கதையோட கருத்து. ஸோ இந்த கதையை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்ஷா. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவா.

நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை,

ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன் மாடு ஆடு உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:39. கதையும் காணமும் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம

நேரம் 10:39. கதையும் காணமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ஒரு 2-3 சின்ன சின்ன கதைகள் வந்து கேட்டோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் வந்து இயக்கி கொண்டிருக்கிற தெய்வத்தோட செயலை வந்து நம்ம யாரும் வந்து மறுக்க முடியாது. ஸோ நமக்கு மட்டும் அது ஏன் இப்படி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்போம். கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து போயிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, அதில் பயணம் செஞ்சவங்களில் வந்து ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி என்ன பண்ணியிருக்காரு, கையில் என்னென்ன கிடச்சதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கரை ஒதுங்கியிருக்காரு. அவர் ஒதுங்கிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லாத ஒரு தீவு, ஒரு மனிதன் கூட வந்து இல்லாத இடம். ஸோ வேறு வழியே இல்லை. அந்த மாதிரியான இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன குடிசை கட்டி அங்கேயே வந்து வாழ்ந்துட்டும் இருந்திருக்கிறாரு. டெய்லி காலையில் எழுந்திரிச்சவொடனே, இறைவனே எப்படியாச்சும் வந்து என்னை காப்பாற்றிய, என்னை என் ஊரில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லி வந்து வேண்டிகிட்டு இருந்தார். ஸோ இருந்துட்டு அங்கே இருக்கிற காய் கனிகள்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியானது அவருடைய நாட்கள் வந்து கழிந்து போயிட்டு கொண்டிருந்தது. ஸோ ஒரு நாள் வந்து அவர் தன்னுடைய வழக்கப்படி எழுந்திரிச்சு இவன் மீனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உணவு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிருக்காரு. அப்போ போயிட்டு அவர் திரும்பி வந்தபோது பார்த்தீங்கன்னா அவரோட குடிசை முழுதும் எரிந்து சாம்பலாக இருந்தது. ஸோ அந்த நம்ம வந்து இந்த ஒரே ஒரு குடிசையில் தான் இருந்தோம், அதுவும் வந்து எரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தெய்வமையே நீ எனக்கு வந்து மட்டும் இந்த மாதிரி சோதிக்கிற, இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு அவர் கேட்டிருக்காரு. இதுதான் உன் கருணையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு புலம்பியிருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரும்பி யாரோ கூப்பிட்ற சத்தம் வந்து கேட்டிருக்கு. அவரை வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு படகும், அங்கே ஒரு தள்ளி ஒரு கதையும் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு கப்பல் நின்றுருக்கு, அந்த ஒரு கரையில் கப்பல் வந்து நின்றுருக்கு. உடனே வந்து அவர் யாரோ கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நான் இந்த தீவு வழியாக போயிட்டுருக்கும் போது இங்கே திடீர்னு ஒரு புகை வந்தது, சரி இந்த மாதிரி புகை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இந்த மாதிரி புகை வந்ததுன்னா யாரோ நமக்கு வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நான் வந்து இங்கே வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது, ஐயோ நமக்கு வந்து நம்ம திட்டிட்டோமே, தெய்வம் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த விஷயத்தில் தெய்வத்தோட அந்த அருளை வந்து உணர்றாரு. நம்ம விரும்பியவை கிடைக்கும்போது அவற்றோட அருமையும் அதுவரை நாம் கொள்ள வேண்டிய அந்த நம்பிக்கையும் அழகாக விவரிக்கிறது இந்த கதை. நாம் எல்லாத்தையும் தேடுறதை விட நேரம் நமக்கு கூடி வரும்போது கண்டிப்பாக எல்லாமே நமக்கு வந்து கை கூடும் அப்படின்றது தான் வந்து இதோட கருத்து. ஸோ இந்த கருத்தோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோஸ் வனலதா குழுவினரோடு பாடிய பாடல் இது. பாண்டி பாரதியின் வரிகளுக்கு இசை சிற்பி.

நேரம் சரியா 10:48. கதையும் கனமும் இந்த பகுதியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பர்வத வர்த்தினி அவங்க வந்து இந்த மேட்டுக்குடி இந்த திரைப்படத்தில் ஒழித்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சுண்ணாம்புக்குளம் செந்தில் குமரன் அவங்க வந்து கதையும் கானமும் வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டில் சயாத் பாஷா வந்து சிறு கதை தான் ஆனால் சிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து பாஷா திரைப்பட பாடல் வந்து பிடிச்சிருக்கு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கமளிக்கிற கதைகளும் புத்துணர்ச்சியூட்டும் பாடல்களும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமைஞ்சிருந்தது. இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கதையின் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைகள் 1 நிமிடம் அல்லது அதற்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே சின்ன சின்ன கதைகள் தான் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இன்னொரு நாள் அடுத்த வாரம் கேட்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய கதைகளே நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நினைவில் இருக்கக்கூடிய தாக கொஞ்சம் புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி வந்து

வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அதாவது இன்றைக்கி பண்ண நிகழ்ச்சிக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் பிரபாகரன் அவங்க வந்து சோதனை வரும்போதே சிறகு விரையும் வானம் வசப்படும் ராக் பில்லர் அந்த கதை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டால்ஸ்டா இந்த சிறுமியோட கதையும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கர்வம் பிரிக்கும் அன்பே இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கடல்ல கரை ஒதுங்கியவன் கற்றுத்தந்தான் சோதனையாகவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வையில கருத்துக்கள் வந்து பதிவுகளாக போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் ரங்கராஜன் அவர் வந்து டி நகர்ல இருந்து கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாடல்களும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, கதை சொன்ன விதமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து பஞ்சவர்ண கிளி அந்த கதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கலை துரைராஜன் அவங்க வந்து முதல் கதை பரவாயில்லை, பறவையை பறக்க வைக்க மரத்தின் கிளையை வெட்டிவிட்டார் விவசாயி, கதை வந்து எப்படி தான் முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஞானசேகரன் அவர் எழுதிய கதை வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. பாரியங்காவல் கதிரவன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மாத்தவரம் வீரராகவன் அவங்களும் வந்து அவருடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கவிதையாக வந்து சின்னதாக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. கதையும் கனமும் கேட்க மகிழனும் மகிழும் கருத்தை அறியணும் கானங்களை ரசிக்கணும் கழிப்பில் நனையணும் அப்படின்னு சொல்லிட்டு 102.3 அலையோடு இணையணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவர்கள். அடுத்து நம்மளுடைய நேயர் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து மலரே மௌனமா அந்த பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல பேர தயாளன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவங்க செங்கல்பட்டுல இருந்தும் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் அவங்க வந்து சுந்தர பெருமாள் கோவிலிருந்து நாங்க படித்த கதையை சொல்லாம நீங்க படிச்ச எங்களுக்கு தெரிந்த அதாவது தெரியாத கதையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறோம் ஐயா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற நேயர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா, அதனால தான். அதே மாதிரி பிரேம்நாத் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் சுரேஷ் பாபு அவங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முனிராஜ் அவங்களும், அடுத்து கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா அவங்களும், பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் நாகராஜன் அவங்க, கருப்பணன் ரங்கசாமி இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, அடுத்து நம்மளுடைய நேயர்கள் மேட்டுப்பட்டி கண்ணன் பாபு முள்ளக்காட்டில் இருந்தும் ஜெயந்தி ஸ்ரீதர் இவங்களும், வலங்கை மா நாட்டோதுரை இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயந்தி அவர்கள் பழனி கவிதா பாப்பரப்பட்டி நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து கார்த்தி யாதேஷ் அவங்களும் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆத்தூர் சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, தொடர்ந்து குணாலன் அண்ணாமலை ஆண்டிமடம் கார்த்திகேயன் செந்தில் ராஜ் இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காஞ்சனா கொடமாண்டப்பட்டியிலிருந்தும், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் ஆண்டனி ராஜ்காட்டு பக்கத்துல இருந்தும், அடுத்து தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் ரவிச்சந்திரன் அவங்க வந்து அலிவலம் கோகுல் ரவி அவங்களும், ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும் செந்தில் மற்றும் ஓம் பிரகாஷ் ரமா ரவி இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வைத்தியநாதன் அவங்களும், என்எம்பி நச்சுப்பிள்ளை, திருமலிசை அஸ்வினி, நாகராஜ், ஆண்டிமடம் கார்த்திகேயன், பூங்குன்றன், அடுத்து அன்பு ராணி இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை சிவா சி.

11 மணி 1 நிமிடம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே மரியம். இன்னைக்கு முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நாடோடி இந்த திரைப்படத்தில் தான் முதல் பாடல். 1966 வெளிவந்த இந்த திரைப்படம் சித்திரை புத்தாண்டு வெளியீடாக வந்து வந்திருக்கிறது. அந்த காலத்தில் எம் ஜி ராமச்சந்திரன், சரோஜாதேவி, பாரதி இவங்க வந்து பாரதி அவங்களுக்கு வந்து இதுதான் அறிமுக திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட வந்து எம் என் நம்பியார் இவங்க வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நேரம் சரியா 11:05 என்றுமினிவின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த பாடல் வந்து அன்பே வாந்த திரைப்படம் தான். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே அழகா வந்து இருக்கும் இல்லையா. ஏவிஎம் நிறுவனத்தோட முதல் வண்ண திரைப்படம் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிம்லா, குஃப்ரி மற்றும் ஊட்டி இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல ரொம்பவே அழகா படம் பிடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த படம். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்கள்ல, வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், நான் பார்த்ததிலே அப்படின்ற பாடல் தான் வந்து நம்ம இப்ப கேட்க போறோம்.
1: பார்த்தது

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்தது

நேரம் 11:09 என்றும் இனிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70 இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அடுத்த பாடல் நாம் மூவர் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா யூனுடைய குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த திரைப்படம் 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு சிறந்த நகைச்சுவை மற்றும் நாடக திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், நாகேஷ், எல் விஜயலட்சுமி, ரத்னா, கே வி ராமசாமி, பண்டரிபா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். இப்போ இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல்

பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? கேட்டு வாங்க வேண்டுமா? கேள்வி பதில்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: நேரம் சரியா 11:15. என்று மினிவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 1960களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் வந்து கேட்டுட்ருக்கோம். ஆசை அலைகள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் பி சுசீலா பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். 1963 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் வந்து எஸ் ராஜேந்திரன், சி ஆர் விஜயகுமாரி, எம் ஆர் ராதா, சவுகார் ஜானகி, நாகேஷ், கே பாலாஜி, குட்டி பத்மினி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்

நேரம் 11:18 என்று நினைவு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நான் ஆணையிட்டால். இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்து வந்துட்டுருக்கு. டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்களுடைய குரல்களில், வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1966 தான் வந்து இந்த திரைப்படமும் வந்து வந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க, கூடவே சரோஜா தேவி அவர்கள், கேஆர் விஜயா, எம்என் நம்பியார், நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவங்களுடைய முந்தைய சூப்பர் ஹிட் படமான எங்கள் வீட்டு பிள்ளை 1965 வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால், அந்த பாடலோட

வரிதா வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து தலைப்பாக வந்து வச்சிருந்திருக்கிறாங்க, அதுவும் வந்து ஒரு கூடுதல் தகவல். இப்போ இந்த பாடலை கேட்பதற்கு முன்

0: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 11:24. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். ஞாயிறும் திங்களும் இந்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் சரியா 11:29 என்ற நினைவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன பாடல் எடுத்து கேட்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் பாவை. இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும்

எல்ஆர் ஈஸ்வரி குழுவினரோடு பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1966 தான் வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி இவங்க வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் வந்து. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சர்க்கஸ் பேக்ரவுண்டில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல 80 முதல் 85 நாட்கள் வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்லபடியாக ஓடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையமைப்பில் அமைந்த பாடல்களுக்காக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் நினைவு கூறப்படுகிறது இந்த திரைப்படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கிட்டு வந்துடலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
1: நேரம் 11:37. என்ற நினைவு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்கள்ல. பாடலுக்கு வரிகள் ராதா மாணிக்கம் மற்றும் இசை ஆர் சுதர்சனம். 1964 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். தமிழ் வரலாற்று காவிய திரைப்படம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இளங்கோவாடிகளோட சிலப்பதிகாரம் இந்த கதையை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 11:41. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்மளுடைய கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் வந்து நம்ம இப்போ நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா அந்த திரைப்படத்துலது தான் பாடல் வந்துட்டு இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த திரைப்படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றி வந்து பெற்றிருக்கிறது. 1975 மலையாளத்தில் அஷ்டமி ரோஹிணி அப்படின்ற பெயரில் வந்து மறு ஆக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. தமிழில் வந்து நமக்கு தெரியும், 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. MGR மற்றும் MR ராதா இவங்க வந்து இணைந்து நடித்த 25வது மற்றும் கடைசி திரைப்படம் இதுதானா. அதே மாதிரி MGR மற்றும் பி சரோஜா தேவி அவங்களும் ஜோடியா இணைந்து நடித்த 25வது திரைப்படம் இதுதானா. ஸோ இந்த தகவல்களோட நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பெற்றால் தான் பிள்ளையா அந்த திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு.
2: ராயி

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ராமு. இந்த திரைப்படத்திலிருந்தான் பேசு சில படி பாடல் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் வந்து 1966 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. அதே மாதிரி அந்த ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வந்து பெற்றிருக்கிறது. 1964 கிஷோர்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் வெளியான ஒரு ஹிந்தி திரைப்படம் தூர் ககான் கி சாஹூ மே அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தை தான் வந்து தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து 1968 தெலுங்குலையும் ராமு அப்படின்ற பெயரில் தான் வந்து மறுவாக்கம் செஞ்சு அங்கேயும் வந்து வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு இந்த திரைப்படம். ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்

என்று நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நேரம் சரியா 11:51. இன்னைக்கு விவித் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் ஆண்டி மேடம் கார்த்திகேயன் அவங்க வந்து நிகழ்ச்சி அருமை, அடுத்து வந்து என்றமினிவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் அவங்களும், முகமது பிலால் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கொடமானப்பட்டி கேவி ஜெயசிரின் அவங்க, அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேட தயாளன் அவர்கள், ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா அவங்களும் வந்து பாடல்கள் பழசு, ஆனால் வந்து நம்மளுடைய விவித் பாரதி நேயர்களில் வந்து தேர்ந்தெடுத்து ஒளிபரப்புவதால் அவங்களுக்காக வந்து இது புதுசு அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்களும், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்களாம். பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து நான் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன், அன்பேவா பாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர் வந்து முகமது பிலால் அவங்களும் வந்து அன்பேவா பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அன்பேவா பாடலுக்கு தான் வந்து நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அலிநகரம் மகாதேவன் அவங்களும், மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களுக்கு வந்து இந்த வயது வந்த பெண்ணி நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து கேட்டேன், ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வலங்கைமான ஆட்டோதுரை அவங்க வந்து ஒன்றுக்கொன்று போட்டி போடும் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவங்க வந்து நம்மளுடைய பாடல் எல்லாத்தையுமே வந்து எழுதிட்டு விவித் பாரதி பாடல் விண்ணீத்தோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து புகழ்ந்து வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஹரிஹரன் அவங்களும் வந்து பாட்டு வரும் இந்த பாடல் வந்து பிடிச்சிருந்தது. 1966 வெளியான எம்ஜிஆர் அவர்களோட நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல். இயற்கை எழில் கொஞ்சம் வெளிப்புற தலங்களில் வந்து படமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர்கள் பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உணவு உண்ண வேண்டும் அப்படின்ற உணர்வே ஏற்படுவதில்லை, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சண்முகம் சுந்தரம் அவங்களும் வந்து சுந்தர பெருமாள் கோவிலேருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் 60-70 வெளிவந்த அந்த பாடல்களை வந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தேனாமிர்தம் மாதிரி பாடல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து சிறுகதைகள், நாட்டு நடப்புகள், நீதி போதனைகள், இடையிடையே பாடல்கள், என்றும் இனியவை நிகழ்ச்சியும் வந்து மிகவும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவித் பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் ஹரிஹரன் அவங்க வந்து செல்லக்கிளியே மெல்ல பேச பாடலும் வந்து பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து அவரும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சரி, எப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி, ஆனந்த ஜோதி இந்த திரைப்படத்திலிருந்தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படம் வந்து எப்போ வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் மற்றும் தேவிகா அவங்க இரண்டு பேரும் வந்து சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் கூட அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து குழந்தை நட்சத்திரமாக எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த ஒரு படம் கூட இதுதான். இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் இனிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1964 தெலுங்கில் வந்து தொங்க பங்காராம் அப்படின்ற பெயரில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருந்ததாம் இந்த படம். ஓகே, இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு, அடுத்த நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கங்க. ஆர்ஜே கௌசல்யா அவங்க சாதவர இணைந்திரங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

தி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.

வணக்கம் நேர்களே, 12:42, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நல்ல வெயில் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு பொழக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சென்னையில் வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வெயில்களுக்கு நடுவில் இதமான பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். ஸோ உங்களுடைய இந்த பொழுதை இன்னும் கொஞ்சம் இனிமையாக்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வராரு, கேட்கலாம் வாங்க.

நேரம் 12:06. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கஸ்தூரி ராஜாவோட வரிகளில் தேவாவோட இசையில மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. தாய் மனசு திரைப்படத்திற்காக இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:11:30. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆர் வி உதயகுமாருடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில, எஸ்பிபியுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:16. ரெட்டர்னோரன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வைரமுத்துவின் வரிகளில் சௌந்தர்யன் இசையில் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க கோபுர தீபம் திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:22. கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேஜே யேசுதாசுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது, புது வசந்தம் திரைப்படத்திற்காக. இசை எஸ் ஏ ராஜ்குமார், எழுதியதும் அவரே. கேட்கலாம், வாங்க.

12:27. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் நா காமராசரின் வரிகளில் எஸ் ஜானகி பாட வர்றாங்க. இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:31. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல கங்கை அமரனுடைய இசையில வாழ்வி மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள்

0: இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்.
2: வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதார

0: மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதி சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம் 26 வெள்ளி 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:50. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பிரேசுடனுடைய வரிகள்ல இளையராஜாவுடைய இசையில பாடல் ஒலிக்க இருக்கிறது. என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:55. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு வச்சிருக்காங்க. வாரியங்காவிலிருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், சாந்தி ரமேஷ், செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், கண்டாச்சி மங்கலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கிறாங்க. ரவி அம்பத்தூர்லேருந்தும், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், சுண்ணாம்புக்குளம் செந்தில் குமரன், லோகநாதன் மகாதேவன், ராஜேஷ் பெரியார் நகர், நடராஜன் சுப்பையா புத்தகரம், கத்தரிப்புளம் பாக்கியராஜ், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கவுந்தம்பாடி சென்னியப்பன்,

கம் சரவணன் அரசடிக்குப்பம், ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, ரங்கராஜன் டி நகர்லேருந்தும், கண்ணன் மேட்டுப்பட்டியில இருந்தும், மேலப்பேடு தயாளன், கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்தூர்லேருந்தும், மாதவன் வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அது தவிர முகமது பிலால் டைலர் ஐனாவரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருடைய கருத்துக்களோட இந்த நிகழ்ச்சி வளம் வந்தது. நாம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை நோக்கி சென்றுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக யாருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபியுடைய குரலில் பாடல் வர காத்திருக்கிறது. வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம். வாங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: நேரம் 1:05. உங்கள் அழைப்பில், அதாவது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில என்னோட இணைந்து பேச போற முதல் நேயர் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மாணிக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், நலமா இருக்கும் சார். மாணிக்கம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து பாத்தீங்கன்னா அன்னையோர் ஆலயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா நீ சுமந்த பிள்ளை, அந்த பாடல் ஒலிபரப்பு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டலாம். ரொம்ப நன்றி மாணிக்கம் சார்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. மாணிக்கம் சார் விரும்பி கேட்ட மாதிரி அன்னையோர் ஆலயம் திரைப்படத்துல இருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் போங்க.

0: நேரம் 1:09 ஆகுது. நம்மளோட இணைய போற அடுத்த நேயர் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன், கும்பகோணம் பக்கத்துல. சுந்தரபெருமாள்,
0: சூப்பர் சூப்பர். கலை துரைராஜன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: தர்மதர படம், ரஜினி ரஜினி படத்துல இருந்து. ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓடுனான ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய விருப்பமான பாடல போடலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு, ரொம்ப நன்றி. கலை துரைராஜன் சார் விரும்பி கேட்ட மாதிரியே தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. எஸ்பிபி பாடின பாடல், பஞ்சு அருணாச்சலத்துடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 1:15. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நாளோட என்ன பெருநேர் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அமெரிக்காடு அறிவழகம் பேசுறேன்.
0: அறிவுக்காடுங்களா?
1: அவரிக்காடு.
0: அவரிக்காடு. அவரிக்காடு. ஆ சார், அறிவழகம் சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு அடிமைத்தின் படத்துல மேடம், தாய் இல்லாமல் நான் இல்லை. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி சார். அறிவழகன் சார் ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பாடல் இப்ப உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அறிவழகன் சார் கேட்ட மாதிரி அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஆலங்குடி சோமூருடைய வரிகள்ல, கே வி மகாதேவனுடைய இசையில, டிஎம்எஸ் ஓட குரல்ல, இதோ அந்த பாடல் கேட்கலாம் வாங்க.

0: ஒரு மணி 19 நிமிடம் ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்முடைய இணையப்புற நேயர் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் தென்னாசன் பக்கத்துல இருந்து ஐயாவடியில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: ஜெயலட்சுமி மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: பார்த்தா பசி தீரும் இந்த படத்துல இருந்து. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா.
0: சூப்பர்மா சூப்பர்மா. ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இந்த பாட்டுல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்களா?
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள். ஜெயலட்சுமி அம்மா விரும்பி கேட்ட மாதிரி பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகளை விஸ்வநாதன் என் ராமமூர்த்தி இவருடைய இசையில TMS மற்றும் பி சுசிலா இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.
2: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
3: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

0: நேரம் 1:23 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்த நேர் யாருன்றத கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: திருச்சி மாவட்டம் செந்தநேர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம்.
0: சையத் இப்ராஹிம் சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து சார் பாடல் வேணும்?
1: எனக்கு காக்கித்தட்டை படத்துல இருந்து பத்து கண்ணம் தொட்டு கொள்ள உள்ளம் துள்ளும் இந்த பாடல்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி இப்ராஹிம் சார். சையத் இப்ராஹிம் திருச்சியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமான பாடல் காக்கி சட்டை படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. முத்துலிங்கத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் பி சுசிலா இணைந்து பாட வராங்க. வாங்க கேட்கலாம்.

0: நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: அவ்வளவுதானே எரிபொருள சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் 1:30. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இணைப்போற அடுத்த நேரம் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
4: முருகன் சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கேன், நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
5: மேடம், எனக்கு வந்து பிரியமான தோழி படத்துல இருந்து மான்கொட்டியே புள்ளி மான்கொட்டியே அந்த பாட்டு மேடம்.
4: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி மேடம்.
4: நன்றி சார், நன்றி சார். முருகன் சார், விரும்பி கேட்ட மாதிரியே பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸ்ல, பா விஜயோட வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில இந்த பாடலை கேட்கலாம். வாங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: குப்தம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகி படத்துல இருந்து தேவுடா தேவுடா.
0: ஓகே சார், ஓகே ரவி சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுடலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. ரவி சார் விரும்பி கேட்ட மாதிரியே இதோ அந்த பாடல்.

0: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
1: तो
0: है
1: ऐसा बोलो ना
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
2: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
3: நேரம் 1:41 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைப்புற நிறைவு நேயர் யார் என்றதை கேட்டலாம் வணக்கம்
4: வணக்கம் மேடம்
3: வணக்கம் சார் யார் எங்க இருந்து பேசுறீங்க
4: கொலப்பாக்கம்
3: வெங்கடேசன் சொல்லுங்க சார் உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்
4: நினைத்ததை
3: முடிப்பவன்
4: பாட்டு வந்து பூ மலை செடி வசந்தங்கள் வாழ்த்த பாட்டு
3: சூப்பர் சார் சூப்பர் சார் வெங்கடேசன் சார் அந்த பாடலை கேட்டலாம் இணைந்திருங்கள் வெங்கடேஷ் தான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் ஸோ அவருடைய விருப்பமான பாடலான பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த பாடல் வந்துட்டே இருக்குது இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு

சூப்பர் சார், சூப்பர் சார். வெங்கடேஷன் சார் அந்த பாடலை கேட்டலாம், இணைந்திருங்கள். வெங்கடேஷ் தான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர். ஸோ அவருடைய விருப்பமான பாடலான பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த பாடல் வந்துட்டே இருக்குது, இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரி செய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட

0: செய்தியில், துருக்கியை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாப்போ சியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், பூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸ்ல 3 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். சோ ஐம் சோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவு ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அந்த ஈக்குவல் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு. சோ அது வந்து நாங்க ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு.
0: கும்பகோணம்

0: திருத்தலத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவ தலங்களில் சீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

11:52:22. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களோட இணைய போற ஆர்ஜே கனிமொழி தொடர்ந்து அவங்களுடைய அணிவகுப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இன்று இரவு வரை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், கிசான் சமன் நிதி இந்த திட்டத்தை பற்றி இன்று அறிந்து கொள்ளலாம். 3 மணிக்கு ஒளிச்சித்திரம், வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம், நடிப்பு ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, தங்கவேல், விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர், இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் ஸ்ரீதர், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜெயா. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நேயர்களோடு ஒரு கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், நேயர்கள் பங்கு பெற்று தொலைபேசி வழியாக தலைப்பின் கீழ் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சிதம்பரம் திரு சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரம் கேட்கலாம். 6:30 மா

மாநில செய்திகள் 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சி கோ சுவாமிநாதன், 8:00 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிமல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி புண்ணியவேல், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே மனதை மறைக்கும் இனிமையான பாடல்களின் தொகுப்பு, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களை முகநூல் வழியாகவும் புலனம் வழியாகவும் தெரிவித்து அதிலிருந்து தேர்வு செய்து பாடல்கள் ஒளிபரப்பாகும் நேரம், 11:00 மனசு மயங்கும். இன்னைக்கு காலையில 8:00 2:00 வரைக்கும் என்னுடைய தொகுப்பின் கீழ இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும், இடம்பெற்ற பாடல்களும் உங்களுடைய மனசிற்கு ரொம்ப நெருக்கமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2 மணி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். காற்றலையின் நேரலையில் இனி உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல ரொம்பவே ஸ்டைலான பாடல்கள், அதாவது தனித்துவமிக்க பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மாதிரியான பாடல்களை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இனிமையான பாடல்கள் அப்படின்னும் சொல்லலாம், ரொம்பவே அருமையான பாடல்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் இடைக்காலத்து பாடல்களை தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அந்தந்த காலத்தில் வெளிவந்த

பாடல்கள், அதுவும் குறிப்பாக திரைப்படங்களில் கதாநாயகர்களுக்கு என்று அறிமுகமாகக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு புகழை தரக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய சில பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கேட்க போகிறோம். நம்முடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தனித்துவமான பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் கேளுங்க. எந்த மாதிரியான பாடல்களை கேட்க போகிறோம் அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. அந்த பாடல் வெளிவந்த அந்த காலகட்டத்தில், அந்த திரைப்படம் வெளிவந்த அந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படம் மட்டும் கிடையாது, நம்ம கேட்ட அந்த பாடலும் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பாடலாக இருந்தது. இன்னும் அந்த பாடலுக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பாடலில் நம்முடைய அதாவது தொழில்நுட்பங்கள் இன்னைக்கெல்லாம் வந்து அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். அன்னைக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது படிப்படியாக வளர்ச்சி தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலேயே ஒரு டயோனரா டிவின்னு சொல்லுவாங்க, அந்த 100 டயோனரா டிவியை ஒரே நேரத்தில் வச்சு அதை வந்து லைவாக வந்து பாடலை பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த பாடலுக்குரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக, இன்னும் புகழடைவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த பாடல் தேடி கொடுத்தது. அந்த பாடல் ரசிகர்களுடைய மத்தியில் இன்றைக்கும் ஒரு நீங்காத பாடலாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களை பற்றி தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2:10 ஆயிடுச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த ஸ்டைலான சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இது ஒரு விதமான தனித்துவமான ஸ்டைல். கேட்போமா?

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டால், சகலகலா வல்லவன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடியது, கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. நாம் முன்பு கேட்ட அதே பாடல்களை போன்ற வரிசையில் மேலும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள்.

சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, கவிஞர் வாலி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். தனித்துவமான இடைக்காலங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடிய பாடலை கேட்டும் கங்கையமரன் எழுதிய பாடல் அது. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து எடுக்கப்பட்ட திரைப்பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த காலங்களில் இன்றைக்கும் வந்து கதாநாயகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பாடல்கள் வெளிவருது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த இடைக்காலத்தில் வெளிவந்த பாடல்கள் அது எப்பொழுது கேட்டாலுமே அது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்லோவான பீட் சாங்ஸாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே வந்து கேட்கறதுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குற மாதிரியான பாடல்களாக இருக்கும். இப்பொழுதும் அதை கேட்டாலும் நமக்கு மேலும் மேலும் கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அது தந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை, குறிப்பாக இடைக்கால பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீத மேகம் அப்படின்ற ஒரு பாடல் தான். உதயகீதம் திரைப்படத்திலேருந்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கவிஞர் ஆ. முத்துலிங்கம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் மீண்டும் கேட்போம் அந்த பாடலை.

நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. தொடர்ந்து நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட பாடல்களை தான் வந்து நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நேர்கள்லாம் முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. இனிமையான இடைக்கால பாடல்கள், நெஞ்சில் நிற்கும் ராகங்கள், மனதை மயக்கும் ஸ்வரங்கள், மெய்மறக்க வைக்கும் வரிகள் அப்படின்னு பிரபாகரன் போட்டிருக்காங்க. அதே போல மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் அவர் நிகழ்ச்சிக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போட்டிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இனிய மதிய வணக்கம் பாடலின் தொடக்கம், அதாவது ஒரு நாயகன் பாடல் இனிமை அப்படின்னு போட்டிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும்

வணக்கங்களையும் போட்டிருக்காரு. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலேருந்து வச்சுக்கவா ஒன்று மட்டும் பாட்டு கேட்டது சூப்பர் ஹிட் பாட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. அதே போல் ரெடியில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அவர் வந்து மதிய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்காரு. சாப்பாடெல்லாம் போட்டு ஸ்வீட்லாம் போட்டு ஒரு போஸ்டர். மகிழ்ச்சி, நன்றி. தீநகர்லேருந்து ரங்கநாதன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இதே போல் தொடர்ந்து நேயர்கள்லாம் வந்து முகநூல்லையும் அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட அந்த பாடல்களை தான் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல ஓல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: பல உள்ளம் என பாராட்டு, அது போதும் என நாளும் அது காலாட்டும் டும் டும் டும் டும்
1: பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் பாடிய பாடலை கேட்டோம். கங்கையமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேர்களே, கதாநாயகர்களுக்காக எழுதப்பட்ட இடைக்கால திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் சில கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த காலகட்டத்தில் கதாநாயகன் என்பவர் வந்து வெறும் கதையினுடைய ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கை, கனவு இதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாயகனாகவும் உருவாக்கப்பட்டார். அதனால் அவருக்காக எழுதப்பட்ட பாடல்கள், அவருக்காக அமைக்கப்பட்ட இசை எல்லாமே உயர்ந்த லட்சியங்கள், வெற்றி, போராட்டம், அன்பு, நட்பு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அதிகமாக வச்சு அவரை வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி எழுதப்பட்ட பாடல்களாக தான் இருக்கும். கதாநாயகன் குறிப்பாக வந்து அறிமுக காட்சியில் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அவருடைய தன்மையும், அவருடைய அந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டரில் வராரு அப்படிங்கிறத, அவருடைய வலிமையெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற விதமாக அவருக்கு வந்து வலு சேர்க்க வகையில் வந்து அந்த பாடல்களை அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கதாநாயகனுக்காக எழுதப்பட்ட அந்த இடைக்கால திரைப்பட பாடல்கள் எல்லாமே வெறும் பொழுதுபோக்கு பாடல்களாக மட்டும் நம்ம எடுத்துக்காம அந்த காலத்தினுடைய ரசிகர்களுடைய ரசனை, சமூகத்தினுடைய கட்டமைப்பு, அவர்களுடைய வலிமையான அந்த வீர உணர்வு, அவர்களுடைய வாழ்க்கை மதிப்புகள், இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இசை பதிவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்றும் அந்த பாடல்களை கேட்கும்போது ஒரு காலகட்டத்தினுடைய திரை உலகையும் அந்த கதாநாயகர்களையும் அந்த காலத்து இசை உலகத்தையும் எப்படியெல்லாம் ரசிகர்கள் வந்து கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத இந்த இடைக்கால பாடல்கள், அதுவும் குறிப்பாக கதாநாயகர்களுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் வெளிப்படுத்துதுன்னு அப்படின்னே சொல்லலாம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தனித்துவமாக இன்றைக்கு நம்ம எதை பற்றி கேட்டோம் அப்படின்னா கதாநாயகர்களுக்காக எழுதப்பட்ட பாடல்கள். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய ஒரு பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னா, ரெண்டு கதாநாயகர்கள் இருப்பாங்க அந்த திரைப்படத்தில். அக்னி நட்சத்திரம் என்கிற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் வாலி எழுதியது. கேட்போம். தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: மானம் மீண்டு
1: நேரம் 2:55. நேர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நல திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கிக் கொண்டான். ஆடு மாடு நீர் நிலம் மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து

குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது கல்யாண பரிசு திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
2: நேயர்கள் இப்பொழுது வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். வானொலி தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி வடிவம் ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு.
3: இன்னைக்கு எங்க காலேஜ்ல விளையாட்டு போட்டி நடந்ததுமா, அதுல நான் வாங்கின பரிசு இதெல்லாம். அக்கா, அக்கா,
4: அக்கா.
5: அட, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்ல வசந்தி.
4: எப்படி அக்கா உன்னால கவனிக்க முடியும்? 8 வருஷமா ராத்திரி பகலன்னு கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா.
5: போடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க.
4: ஆமா அக்கா, இத பார், இது ஓட்ட பந்தயத்துக்காக கொடுத்தது. இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ்.
5: ரொம்ப சந்தோஷம் வசந்தி, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும்.
6: மிஸ்டர் பாஸ்கா, தி ஃபிசிக்கல் டைரக்டர் வான்ட்ஸ் யூ.
4: இந்தாமா, நீயே பலமா படி. உனக்கு வந்த லெட்டர் பரவாயில்ல.
7: மை டியர் வசந்தி, உன்னை முதன் முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை பூட்டி என் மேல் எய்து விட்டான்.
4: அது என் உள்ளத்தை துளைத்தது. லேசான வழி, ஆனால் அந்த வழியிலேத்தான் எத்தனை கொள்ள இன்பம். வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தவை.
5: நம்மளும் தான் இருக்கும், என்னடி பிரயோஜனம்? வசந்திய பாருங்க, அவ கண்கள் தான் என்ன கவர்ச்சி.
7: நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தோமா இல்ல ஆண்களை மயக்க வந்தோமா?

0: குட் மார்னிங் சார். மிஸ்டர் பாஸ்கர், நீ இந்த காலேஜில் படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா?
1: காதல் கடிதமா? நான் அப்படி ஒன்றும் எழுதலையே சார்.
0: இந்த கையெழுத்து உன்னுடையது தானே?
1: எஸ் சார்.
0: இந்த லெட்டர் நீ எழுதியது தானே?
1: ஆமாம் சார். ஆனால்
0: இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தனமான முறையில் கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம்
1: சார். நான் இந்த லெட்டரை
0: உன்னால் எங்கள் காலேஜுக்கே கட்ட பேர். ஆகிய உன்னை இந்த காலேஜிலிருந்து ஹாஸ்டல்லிருந்து டிஸ்மிஸ் செய்ய
1: சார். சார் ப்ளீஸ், நான் சொல்கிறத
0: எதையும் கேட்க தயாராக வெளியே போகலாம்
1: சார்.
0: ப்ளீஸ் கெட் அவுட்.
1: தயவு செய்து.
2: மிஸ்டர் ப்ளீஸ், உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும்.
1: என்கிட்டயா? நான் அதுக்கப்புறம் ஒரு தவறும் செய்யலையே.
2: தவறு நான் செய்திருக்கேன், அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்.
1: மன்னிப்பா?
2: ஆமா, நீங்க எழுதின அந்த கடிதத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு என்ன ரொம்ப கேலி பண்ணாங்க. அதனால எனக்கு காத்திர வந்து கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். உங்களை பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன்.
1: பின்ன எப்படி செய்திருப்பீங்க?
2: நீங்க எழுதின அந்த கடிதத்தை 1000 தடவை திரும்ப திரும்ப படிச்சு ஆனந்தப்பட்டிருப்பேன்.
1: வசந்தி.
2: பாஸ்கர், நான் உங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டேன், என்னை மன்னிப்பீங்களா?
1: சச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வசந்தி. எந்த சுபதினத்துல என்ன பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணாரோ அதுக்கு மேல எனக்கு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருந்தா கூட அவ்வளவு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கும்.
3: என்னங்க இந்த மாமா? இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
4: அப்படியா? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
4: அதே இவரை நான் பாத்துருக்கேன்.
5: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
4: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல.
5: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
4: முக்கியமான
5: வியாபாரம் எது?
4: எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி.
5: நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
1: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
5: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறது ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
1: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
4: அத பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
1: அங்க ராஜமன்னார் சார்.
5: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
1: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
3: மாமா, காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
4: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
1: ஓ, சண்டாள பய, சண்டாள பய. கடைசியில என்னையும் இல்ல சந்தில நிறுத்தி விட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
4: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளா இருக்குது, அதை கவனிமா, நான் வரேன்.
3: சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவடிக்க
4: போறேன். எதுக்கு? எதுக்கு மாலினி?
3: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
4: ஐயோ, நான் உண்மையை சொல்லி வரேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
3: வேலையில இல்லையா? யார் நீங்க? என்ன வேணும்? ஐயோ ஐயோ, பதில் சொல்லுங்களே. ஆமா, இதுதான் 7 நம்பர் வீடு. ஏன் யார தெரியலம்மா? நீ வாயே ப்ளீஸ். ஓ, வாடகை கேட்டமா? என்ன வேணும் இவருக்கு?
1: ஏதோ இந்த வீட்டுல மாடி காலியா இருக்குன்னு சொன்னாங்க.
3: ஆமா இருக்கு. உங்களுக்கா பாக்குறீங்களா இல்ல வேற யாருக்காவது? ஆமா, நீங்க என்ன வாடகை தருவீங்க?

0: வாடகை இடம் பிடிச்சிருந்தா நீங்க கேக்குறதே கொடுத்துடுறேன்.
1: வாடகை 20 ரூபா தம்பி. அதே தவிர கரண்ட்டுக்கு 3 ரூபாய், கார்பரேஷன் தண்ணிக்கு 2 ரூபாய்.
0: வேற ஏதாவது விட்டு போச்சுங்களா?
1: இன்னும் இருக்கு. முதல்ல இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க.
0: இடம் எப்படி இருந்தாங்க? நீங்க எல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். நான் பெட்டி படிக்கோட வந்துட்டேன். இந்தாங்க அட்வான்ஸ்.
1: வாங்க வாங்க, இதுதான் உங்க ரூம். பிடிச்சிருக்க?
0: பிடிக்கலன்னா லவ் லெட்டர் எழுது வேணா?
1: வசந்தி, நீ மாடியில இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாடிக்கு போனேன். அங்க போய் ரூம் கதவை திறந்த பாரு, பார்த்தா யாரோ தெரியலடி, புதுசா ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு வெக்கமா போச்சு, ஓடியே வந்துட்டேன். யாரடி வசந்தி அது?
2: யாரோ எனக்கே தெரியாதுக்கா. அவர் முகத்தை கூட நான் சரியா பாக்கல. வாடகைக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு வந்தாரு. அம்மா அவர் சட்டன்னு குடி வச்சுட்டாங்க.
3: எனக்கு
2: ஒண்ணும் ஜுரம் வராது. அப்படி வந்தாலும் என்னை கவனிக்க அம்மா அக்கா இருக்காங்க. உங்களை கவனிக்க
3: நீ கவனிக்கிறியா?
2: தலையில ஈரம் இருந்தா உடம்புக்கு ஆகாது. தலையை தொடங்க.
3: இது தவல் கொண்டு வரலையா?
1: என்ன இது மறையில இப்படி நினைச்சிட்டு வர்றீங்க?
2: என்னக்கா செய்யறது? திடீர்னு பாதி வழியில மழை வந்துட்டது.
1: அதோட ஜோரம் கீரை வந்துட்டா என்ன செய்யறது? பாவம் அவர் கூட நினைஞ்சிருக்காரு.
2: நினைஞ்ச என்னக்கா கரைஞ்ச போயிடுவாரு.
4: கொஞ்சம் காஃபி கொடுக்க.
1: இதா மாடியில இருக்கிறவரு இன்னும் ஆபீஸ்க்கு போகலம்மா. போறதும் போகாததும் அவங்க அவங்க இஷ்டம்.
2: அத பத்தி என்னம்மா?
1: அது இல்லம்மா, மாடியில இருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டது. காலையில இருந்து புளிக்க கூட கீழே வரலம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ.
4: சரி வா போய் பார்க்கலாம்.
1: மாடியில இருக்கிறவருக்கு காலையில இருந்து ஜுரம். பாவம் அவனால எழுந்திருக்க கூட முடியல வசந்தி.
2: அப்படியா?
1: இந்தாங்க காஃபி.
0: ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா?
1: ஏக்கா டாக்டர் வந்து பார்த்தார? இல்ல, அம்மா கஷாயம் போட்டு தந்தாங்க. அப்ப நான் உடனே போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேன்.
0: வேண்டாங்க, எல்லாம் சரியாயிடும்.
1: பரவாயில்லைங்க.
0: இது ஒரு விதமான விஷ ஜுரம்மா, ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஆனா பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை. இந்த மருந்து வாங்கி தினம் ஒரு 3 வேளை கொடுங்க. குணமாவறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும்? படுக்க விட்டு எந்த அளவாடப்படாது.
5: எஸ் டாக்டர்.
0: நாளைக்கு நான் வரேன்.
2: மொத்தமா கணக்கு பார்த்து கடைசியில வாங்கிக்கிறேன். அம்மா மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், மேல வச்சுட்டுமா?
1: தம்பி களைச்சு போய் தூங்குது, இப்ப அங்க போக வேண்டாம்.
2: ஏம்மா இந்த மருந்தெல்லாம் வேளா வேலைக்கு ரொம்ப கரெக்டா கொடுக்கணுமே. வேணும்னா நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டுமா? தேவையில்லை வசந்தி.
1: நானும் கீதாவும் இருக்கும்போது எதுக்குமா அனாவசியமா லீவ் போடணும்? கீதா கிட்ட எப்பப்ப மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு புறப்படுமா? நேரம் ஆச்சு.
0: நீங்களா?
1: மருந்து
0: இதை இப்பவே சாப்பிடணுமா?
1: சரியா 10 மணிக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார்.
0: என்னங்க?
1: என் பேரு கீதா.
0: கீதா, என்னால உங்களுக்கு ரொம்ப தொல்லை இல்லையா?
1: இல்ல, அது என்னுடைய எங்களுடைய கடமை.
0: என்னங்க ஒண்ணும் எழுதாம அப்படியே இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க.
0: பரவாயில்ல, இந்த லெட்டர் நாளை கூட போஸ்ட் பண்ணலாம்.
1: இல்லைங்க, இன்னைக்கே எழுத சொல்லுங்க.
0: வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் ரீசன்ட் லெட்டர்.
1: இப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் அதிகமா நான் என்ன செய்யறது? டாக்டர் வேற நிறைய தூங்கணும்னு சொல்லிருக்காரு.
0: தூக்கம் வரமாட்டேங்குது.
2: இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கா.
0: ஹலோ, குட் ஈவினிங் வசந்தி.
2: குட் ஈவினிங். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு?
0: பரிபூர்ணமா குணமாயிடுச்சு.
2: அக்கா இவரு காஃபி
0: குடிச்சிட்டேன். அக்கா 4 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்தா. நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணம் உங்க அக்கா கீதா தான். தேவை அறிஞ்சு, நேரம் அறிஞ்சு அவ செய்த உதவிய என்னால மறக்கவே முடியாது. சிரிச்ச முகத்தோட சலிப்பில்லாம அவ செய்த பணிவிடைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு புரியல. டாக்டருடைய மருந்து விட கீதாவனுடைய அன்புதான் என் நோயை போக்கினது. நான் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் வசந்தி.
1: எனக்கு என்னம்மா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? நல்லா தான் இருக்குப்போ. உனக்கு என்ன வயசு கொஞ்சமாச்சு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பின்னாடி வசந்தி வேற இருக்கா? இந்த பாருமா, பையன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருக்கானா? வயசு 30 தான் ஆச்சான். ரயில்வேல 140 ரூபாய் சம்பளத்துல இருக்கானா?
2: அக்கா அக்கா, என்னக்கா இது? கல்யாணம் சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிய.
1: ஒண்ணு இல்ல வசந்தி.
2: பாத்தியா, என்கிட்டே மறைக்கிறியே. உனக்கு கல்யாணம் செய்துக்கு பிடிக்கலையா?
1: அதுக்கு இல்ல வசந்தி, அம்மா ஏற்பாடு செய்திருக்கிற வரன் தான் எனக்கு பிடிக்கல.
2: எவ்வளவுதானா பிடிக்கலன்னா? தைரியமா பிடிக்கலன்னு சொல்றதானே?

0: எனக்கு ஏன் வருத்தப்படணும்?
1: ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா.
0: மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா?
2: உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் வசந்தி? நான் வந்து
0: சொல்லுக்கா.
2: மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறேன்.
1: ஓ, நீ பெரிய ஆளக்க. வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காதலிக்க கூட தெரியுதே. ஆமா, யாருக்க நீ காதலிக்கிற? அந்த அதிர்ஷ்டசாலி
2: பேர் சொல்ல மாட்டேன். வேணும்னா போட்டோ காட்டுறேன்.
1: வெரி குட். போட்டோ வரைக்கும் வந்தாச்சா? அப்ப இது டெஃபினட்டா கனிஞ்ச காதல் தான்.
2: முதல் முதல்ல நான் அவரை சந்திக்கிறப்பவே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துட்டு. அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவரோடு பழகினேன். அவருடைய அன்பும் ஆதரவும் என்னை அவருக்கு அடிமையாகிடுச்சு. அவர் என் இதய கோவிலிலே தெய்வமாகி விட்டார் வசந்தி.
0: அக்கா, அவர் உன்னை காதலிக்கிறாரா?
2: காதலிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன விரும்பலைனா எனக்கு வாழ்வே கிடையாது வசந்தி. என்னுடைய இந்த ஒரே ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கு. இந்த நம்பிக்கை நாசமான என்னுடைய இதயம் வெடிச்சிடும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்.
0: அக்கா, இவரே உனக்கு கணவராக வாய்ப்பார். எப்பாடுபட்டாவது என் உயிரை கொடுத்தாவது கடவுள் சாட்சியா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்.
2: வசந்தி
0: கவலைப்படாதே அக்கா, கவலைப்படாதே.
3: வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன எங்க ஆபீஸ்ல கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நான் அங்க போயாகணும். அதுக்குள்ள நம்ம
0: இருங்க. ராத்திரி 10 மணிக்கு மாடியில எனக்காக காத்துக்கிட்டு இருங்க.
3: வசந்தி, உன் வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வசந்தி, என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்ற? நம் திருமணத்தை பற்றியா?
0: இல்லை, அக்காவின் திருமணத்தை பற்றி.
3: ஓ,
0: உங்களிடம் கலந்து ஆலோசிக்கவே வந்திருக்கிறேன்.
3: என்னிடமா? வரும் பார்த்து விட்டீர்களா?
0: பார்த்து விட்டோம்.
3: திருமணம் நிச்சயமாகி விட்டதா?
0: மணமகன் சம்மதித்தால் அவள் திருமணம் நடந்துவிடும்.
3: இன்னும் அவன் சம்மதத்தை கேட்கவில்லையா?
0: இதுவரையில் இல்லை, இனிமேல் தான் கேட்க வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் பாஸ்கர், என் அக்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: நானா? சுருக்கமாக சொன்னால், உன் அக்கா அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அடக்கமான பெண். அவளை மணந்து கொள்ள எவனும் மறுக்க மாட்டான்.
0: உண்மையாகவா பாஸ்கர்?
3: ஆமாம் வசந்தி, அவளை மனைவியாக அடைபவன் பாக்யசாலி.
0: அந்த பாக்யசாலி நீங்கள் தான் பாஸ்கர்.
3: நானா?
0: ஆமா, நீங்கள் தான் அவளை மணந்து கொள்ள வேண்டும். இனி என்னை மறந்து விட வேண்டும்.
3: என்ன வசந்தி விளையாடுகிறாய்?
0: இல்லை பாஸ்கர், விதி என்னோடு விளையாடிவிட்டது. கீதாவும் உங்களை காதலிக்கிறார்.
3: என்ன?
0: நீங்கள் அவளை மனம் புரியாவிட்டால் அவளுக்கு வாழ்வே இல்லை என்று என்னிடம் சொன்னார். அதை கேட்ட போது என் உள்ளம் சுக்கல் சுக்கலாக உடைந்தது. என் இன்ப கோட்டைகள் தகர்ந்தன. என் ஆசை கனவுகள் அடியோடு நாசமாயின.
3: நீ அவளுக்கு என்ன பதில் சொன்னாய்?
0: இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டு சிந்தித்து மனசாட்சியிடம் வண்டியிட்டு நீதி கேட்டு. பாஸ்கர், 8 வருடங்கள் எனக்காக ஓய்வின்றி உழைத்தவள், என்னை தன் கண்ணின் மணி போல் காப்பாற்றி வளர்த்தவள், என்னை சீராட்டியவள், பாராட்டியவள், தனக்கென வாழாமல் எனக்காக வாழ்ந்தவள், தன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக தான் விரும்புவதை கேட்கிறார். பாஸ்கர், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் என்ன பதில் சொல்லுவீர்கள்?
3: வசந்தி, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று அவளுக்கு தெரியாதா?
0: தெரியாது பாஸ்கர். தெரிந்திருந்தால் அவள் தன்னுடைய காதலை வெளியிடாமல் அதை தன் உள்ளத்தின் அடித்தளத்தில் புதைத்துவிட்டு உங்களை எனக்காக விட்டு கொடுத்திருப்பாள். என் உயிரினும் மேலாக நேசித்த உங்களை, என் உள்ள கோவிலில் வைத்து பூஜித்த உங்களை அவளுக்கு அர்ப்பணம் செய்ய தீர்மானித்து விட்டேன் பாஸ்கர்.
3: முடியாது வசந்தி, முடியாது. உன் தீர்மானத்தை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. உன்னை இழந்து ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. வசந்தி, நம்மால் வளர்க்கப்பட்ட தூய காதலை நீ பறித்து விடாதே.

0: உன்னால் உருவாக்கப்பட்ட அன்பு கோவிலை நீ இடித்து விடாதே, என்னை ஏமாற்றி விடாதே வசந்தி, ஏமாற்றி விடாதே.
1: பாஸ்கர், என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். உங்கள் அன்பிலே தூய்மை இருந்தால், உங்கள் இதயத்திலே இறுக்கம் இருந்தால், உங்கள் உள்ளத்திலே கருணை இருந்தால், அழிந்து போகும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்கள் பாஸ்கர்.
0: வசந்தி, வசந்தி, உன் கண்ணீருக்கு காணிக்கையாக என் வாழ்வையே அர்ப்பணிக்கிறேன். நீ என்னை வென்று விட்டாயம்மா, வென்று விட்டாய்.
1: பாஸ்கர், என்னை பெற்ற தாயை விட, என்னை படைத்த தெய்வத்தை விட, மேலான தெய்வம், கண் கண்ட தெய்வம் நீங்கள் தான் பாஸ்கர்.
2: ஏமா, அக்கா கல்யாணத்துக்கு நாள் பாக்குறியா?
3: ஆமாம்மா.
2: அம்மா, ஒரு சின்ன விஷயம்.
3: என்னம்மா?
2: நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காரு பாஸ்கர், அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? அங்கமான புள்ளிய, அக்காவுக்கு மாப்பிள்ளைய பார்த்தா என்னம்மா?
3: அது சரி, அந்த புள்ள சம்மதிக்கணுமே.
2: அக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, ஆகையினாலே அவர் கண்டிப்பா சம்மதிப்பார். எதுக்கு நாமே கேட்டு பார்ப்போமே.
3: சரிம்மா.
2: அம்மா, அவரே வர்றாரு, கூப்பிட்டு கேளு.
3: தம்பி, இங்க வாயே.
0: என்னம்மா?
3: உக்கார் தம்பி. வேற ஒண்ணும் இல்ல, டெல்லியில உங்க மாமா இருக்காரு, நீயே அவர் விலாசம் கொஞ்சம் வேணும் தம்பி.
2: முதல்ல இவர் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே மாமாவுக்கு எழுதணும்.
0: சம்மதம்மா.
2: அதாவது நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைய முதல் மாப்பிள்ளைய வரணும்னு அம்மா விரும்புறாங்க. ஆகையினாலே அக்கா கீதாவே கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேக்குறாங்க.
3: கூச்சம் இல்லாம உன் மனசுல இருக்கத சொல்லு தம்பி. ஏன் தம்பி மௌனமா இருக்க?
2: மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அம்மா.
3: தம்பி வெளிப்படையா சொன்னத்தனமா நல்லா இருக்கும்.
0: நீங்க பார்த்து எது செய்தாலும் சரி.
2: அம்மா, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமா. அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, உன்னை நான் மனப்பூர்வமா பாராட்டேன். அம்மா, இதுல ஒரு கையொப்பம் போடுமா?
3: எதுக்குமா?
2: அக்காவோட கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டை பேங்க்ல அடமான வைக்கணும்.

0: இந்த சம்பிரதாயம் எனக்கு பிடிக்காது, நீ போய் காஃபி கொண்ட வேண்டாம். கீதா
1: உடம்பு சரியில்லையா?
0: உடம்புக்கு என்ன கேடு, எல்லாம் சரியா தான் இருக்கு.
1: உண்மையை சொல்லுங்க, என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா?
0: கீதா, இனம் புரியாத வேதனையினால நான் அவதிப்பட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அதை அதிகப்படுத்தாத.
1: என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம கேட்டேன்.
0: இங்க காத்தே சரியாவல்ல, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்.
2: அன்புமிக்க வசந்தி, நான் காதலித்து மணந்த கணவரோடு நடத்தும் இன்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு எவ்வளவோ எழுத வேண்டும் என்று ஆசையோடு தான் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஆசைகள் கனவாகிவிட்டன. நான் அனுபவிக்கும் வேதனையை உன்னிடம் சொன்னால்தான் என் இதய பாரம் குறையும் என்ற நம்பிக்கையில் உனக்கு இக்கடிதம் எழுதுகிறேன். வசந்தி, என் கணவர் நல்லவர்தான், எனக்கு எல்லா சுகத்தையும் அளித்திருக்கிறார். தன் அன்பு ஒன்றை தவிர, மனைவி என்ற பட்டத்தை அவர் எனக்கு அளித்தாரே தவிர, அந்த பட்டத்துக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு அளிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்தவர் போல் வேதனையோடு காட்சி அளிக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் என் பெண்மை அவரிடம் தோற்றுவிட்டது. நான் ஏதோ எந்திரம் போல் வாழ்கிறேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். வசந்தி, அம்மாவும் நீயும் சுகமா தெரியப்படுத்தவும். உன் அன்பு சகோதரி கீதா.
0: அம்மா, மேனேஜர் உங்களை கூப்பிட்டு

0: கூப்பிட்டீங்களாமே?
1: உட்கார் வசந்தி. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
0: சொல்லுங்க.
1: ஆபீஸ் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம்.
0: என்ன?
1: நான் எது சொன்னாலும் நீ கோச்சிக்க மாட்டியே.
0: எனக்கு எப்பவுமே கோவம் வராது.
1: வசந்தி, நீ என்னை தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னுடைய எண்ணத்தை உனக்கு தெரிவிக்காம இருக்க என்னால முடியாது. வசந்தி, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன்னுடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
0: மன்னிக்கணும், தயவு செய்து என்னை குழப்பாதீங்க.
2: என் மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம்.
0: அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவரான உங்களுக்கு இக்கடிதம் எழுத நேர்ந்ததை குறித்து வருந்துகிறேன். பிரகாசமாக எரியும் அகல் விளக்கு மங்கும் போது அதற்கு தூண்டுகோல் அவசியம் அல்லவா? நீங்கள் அகல் விளக்கு. எப்படியும் ஒளி உங்களிடமிருந்துதான் பிறக்கிறது. ஆனாலும் அதற்கு நான் தூண்டுகோலாக இருப்பதில் தவறென்றும் இல்லையே. பாஸ்கர், உலகத்திலே 100க்கு 90 பேர் காதலில் தோல்வியடைகிறார்கள். அந்த 90 பேரும் இழந்த காதல் நினை தங்கள் வாழ்க்கையையும் தங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்கி கொண்டிருந்தால் உலகத்தில் என்ன மிஞ்சும்? கல்லறைகள் தானே மிஞ்சும். என் சகோதரின் சந்தோஷத்திற்காக நான் உங்களையே தியாகம் செய்தேன். நீங்களும் உங்களுடைய பவித்திரமான காதலை தியாகம் செய்தீர்கள். ஆனால் என் சகோதரி தன் கணவனுடைய அபலியாக நிற்பதை நினைக்கும் போது, பாஸ்கர், நாம் இருவரும் அவளுக்காக செய்தது தியாகமா அல்லது துரோகமா? ஒரு நிமிடம் எனக்காக யோசித்து பாருங்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் மிருகமாக வாழ்கிறார்கள். பலர் சிலருடைய நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்கிறார்கள். பாஸ்கர், நீங்கள் என்றென்றும் நான் பூஜிக்கும் தெய்வமாக என் நெஞ்சத்திலேயே வாழ வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை. தங்களுடைய அன்பு சகோதரி வசந்தி.
2: வசந்தி, இவ்வளவு நாளா நான் உன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன் இல்ல?
0: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க
2: கீதா. இத்தனை நாளும் நான் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்தேன். ஆனா அறிவுங்கிற தெய்வீக ஒளி இன்னைக்கு என் கண்களை திறந்தது. இனிமே நம்ம இல்லற வாழ்க்கை செழிப்படி, நம்ம வீட்டுல இன்பம் தவள், நாம் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வோம் கீதா. கீதா, போ, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நாம எங்கேயாவது வெளியே போ. கீதா,
0: ஒரு நிமிஷத்துல வந்தேன்.
2: வசந்தி, பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய புனித சரித்திரம் அம்மா உன்னுடையது. நீ என் இதயத்தில் மட்டுமல்ல, எல்லோர் இதயத்திலும் வாழ வேண்டும்.
1: வசந்தி,
0: குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க?
0: பழுது போகல, அதனால.
1: நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல.
1: வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து, உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினாலே உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
0: ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும்.
1: என்ன சொல்ற வசந்தி?
0: நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன்.
1: மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டான், அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படல. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்துகிட்டு சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடவே? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன்.
0: தீர்த்து வைப்பத என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை.
1: வசந்தி,
0: நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சு அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சா, ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தன் தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவரை அவளும் காதலிச்ச. அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வளிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்து

0: ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்ப அந்த ஒரே பெருமையிலே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
1: வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா?
0: எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது?
1: ஏன் இல்லை, நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாம போகாது வசந்தி.
0: மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன்.
1: வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா?
0: என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன்.
1: வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு.
2: வசந்தி தயங்காதே, அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ.
3: நீங்க
0: டைபிஸ்ட்,
3: உங்க பேர் தானே வசந்தி?
0: ஆமா.
3: இந்தாங்க இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு.
4: வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்துவிடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மனநிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன். என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள்.
0: உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழும் ஜென்மம் எடுத்தேனா? பொத்திருங்க, நான் காப்பி போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க?
5: நீ சும்மா இருக்கீதா? பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா இருக்கு
6: பாத்தீங்களா?
5: வசந்தி,
6: வசந்தி, பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்சு அப்படித்தான். வா வசந்தி. அக்கா அக்கா,
0: எப்ப வந்த? லெட்டர் கூட போடாம இப்படி தனியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா?
6: சௌக்கியம்தான் அக்கா. திடீர்னு புறப்பட்ட, அதனால லெட்டர் போட முடியல.
5: வசந்தி, வசந்தி, உங்க அக்காவுக்கு
6: தெரியும்? தெரியும், அக்கா லெட்டர் போட்டிருந்தா.
5: ஓ,
6: இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு.
5: ஆஹா, அது சக்கா.
6: முதல் பிரசவம் ஆச்சே, பழைய காப்பு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிட்டு போறேன்.
0: இன்னைக்கு?
6: ஆமா அக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அக்கா கூட்டிட்டு போட்டுமா?
5: நான் வேண்டாம்னு சொல்ல போறேன், தாராளமா கூட்டிட்டு போய்.
6: வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும்.
5: நானா?
0: சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும்.
6: அக்கா இப்படி உட்கார, நான் ஒன்னு கேப்பேன், சரியா பதில் சொல்லணும்.
0: என்ன வசந்தி?
6: பிள்ளைத்தாச்சிங்க ஆசைப்படுறத பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன்.
0: வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபரை புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதை நிறைவேற்றி வச்சிங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்?
6: அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும், அதை நான் செஞ்சு வச்சுத்தான் தீரணும். சொல்லுக்கா.
0: வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா?
6: ஓ, கண்டிப்பா செய்யறேன்.
0: நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வசந்தி, உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி.
7: அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்காயுஷா தீர்க்க சுபங்கலியா நீடோடி வாழணும்மா.
0: வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா, அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும்.
7: எழுந்துரம்மா.
5: யார் இந்த கல்யாண பொண்ணு?
0: என்ன வெக்கம், வாயே வா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி தான்.
5: வசந்தி,
0: உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு.
6: அத்தா, அக்காவினாலே மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன்.
5: நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக்கும் என் எதிரில் நின்ற போது, ஐயோ, உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி,
6: அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்கள் அத்தான், மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள்.
5: வசந்தி,
6: புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள்

0: வசந்தி அழிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவையத்தான்.
1: வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா?
0: நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரையில் நிராகரித்ததில்லையே.
1: நீ வாழ வேண்டும் அம்மா, சீரும் சிறப்புமாக நீடூழி வாழ வேண்டும் அம்மா.
0: திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம் தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது.
1: வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்?
0: இருளும் ஒளியும் எனக்கு வந்துதானத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன்.
1: எப்போது வசந்தி, எப்போது?
0: சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தா.
2: அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
3: அத்தா, அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்கிறேன், உடனே புறப்பட்டாங்க.
4: நீயே குழந்தை இறந்துட்டு இருந்தா எங்கிட்ட வந்து புள்ளி
3: போடா கண்ணா, உங்க பாத்துக்கிட்டு
4: தங்க ராஜாது. குழந்தைய இப்படி தாமா தாமா அண்ணா விழிக்கிறத பாரு, குறும்பு தர பயிலு. அப்பா இப்பவே இவ்வளவு வாத்தி இருந்தா உனக்கும் கல்யாணம்.
3: இங்க பாருடா சித்திய பாரு.
4: அம்மா, குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. அக்கா இவா அவளுக்கு தாய். வசந்திய, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா. அது மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி இனிமே
5: என்னங்க, நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும்.
2: என்ன கீதா அப்படி சொல்லு, அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடத்தும்.
3: அத்தான் மாப்பிள்ளை பார்த்தாச்சா?
5: இனிமே தானே வசந்தி பார்க்கணும்.
3: போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம்.
5: என்ன வசந்தி, என் மேல திடீர்னு போவா?
3: பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?
5: அப்படி என்ன சொல்லாத வசந்தி, என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும்.
3: ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேன்க்கா.
5: அப்பாப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க. ஆ
3: அத்தா, அப்போ எனக்கு ஒரு தொட்டில் வாங்கிக்கலாம்.
2: குழந்தை அழுது.
5: வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய பாக்கேன்.
2: நீ போனா என்ன அதிகமா அழுவான், வசந்தி போனா தான் அடங்குவான்.
5: அவன் எங்கிட்ட அடங்குறானா இல்லையான்னு பாப்பமே.
2: பாரு பாரு வசந்தி, கொஞ்சம் சாதம் போட்டு.
3: இங்க சாப்பிடுங்க, நான் போட்ட போதும்.
2: சரிதான், எப்படி சாப்பிடுறத போதும்
3: சாப்பிடுங்க.
5: வசந்தி இதாடி அம்மா, அவர் சொன்ன மாதிரி உனக்கு தான் அடங்குவான்.
2: பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல.
3: வாட ராஜா.
2: திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதுமா. பரிபூர்ண ஓய்வு தேவை.
0: டாக்டர், அக்காவுக்கு எப்ப குணமாகும்?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
6: மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ்.
2: என்ன டாக்டர்?
6: மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க.
0: ஆபீஸ்க்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா?
3: இலை போட்டாச்சேக்கா. அத்தானு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க.
2: ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிடு. என்ன பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா.
0: சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா, கண்ணு இல்ல. சாப்பிடியா? சாப்பிட்டீனா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடியா? சாப்பிட மாட்டா.
3: அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வெடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க.
2: வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா.

0: வேண்டாம் கீதா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க, வசந்தியே கொண்டு வரட்டும். வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி,
1: என்ன வேணுங்க, என்கிட்ட சொல்லுங்க.
0: நீயா கீதா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, மணி பத்தாச்சு, நீ போய் படுத்துக்க.
2: என்ன அத்தா?
0: வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணலாம். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படிதானா டைப் பண்றது?
2: சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சிட்டேன்.
0: அதுதான் போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற.
1: என்ன வசந்தி இது, ராத்திரி வேலையில சிரிப்பும் கூத்தும்?
2: ஒண்ணுல்லக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னார் அத்தா, நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைகளா போச்சு.
1: வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைகளா தான் போச்சு.
0: உன்னுடைய தங்கை கல்யாணமாக வேண்டிய பெண், அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே.
1: ஆமா, என் தங்கதான், என் கூட பிறந்தவதான், அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவ, உழுக்கம் கெட்டவ, அவளுக்கு தான் மானம் இல்லை, மனசாட்சி இல்லை, உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குழாவை குமாரம் போடுறீங்களே, இது அழுக்குமா?
0: கீதா,
1: ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு நீங்க அவ பின்னாடி அலையிறத அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல வேற காரித்து போவாங்க.
0: கீதா,
1: அவளுக்கு தான் முறை தெரியலனா நீங்க கூட மோக வரி பிடிச்சு அலையிடும். சேச்சே, குடும்ப பெண் வாழறதுக்கு லாயக்கு இல்லாத
0: வீடு. பேசுறியா பாவம் பண்ணியதுக்கு அஞ்சாத பரிகாரி?
2: பார்த்து ஊர் சிரிக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ளே போங்க. அக்கா, உண்மையை உணராமே நீ செய்யற ரகளி அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நான் பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணு தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலையக்கா.
0: வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, கீதா, கீதா, வசந்தி காணல. கீதா
1: எங்க போயிருப்பா, மாடியில் இருக்காளா என்னவோ. அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன், என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும், அதுவே நான் செய்த பாக்கியம். என்னங்க, என்னங்க, என்னங்க, என்னங்க,
0: என்ன கீதா?
1: வசந்தி வீட்டை விட்டு போயிட்டா.
0: கீதா, உன்னுடைய அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டின் லட்சுமி வெளியேறிவிட்டாள், இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் படிச்சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே, இதயம் உள்ளவளா நீ, இரக்கம் உள்ளவளா நீ?
1: திருத்துங்க, குற்றம் உள்ள நெஞ்சு அவளுக்கு, அதனால அவ வீட்டை விட்டு வெளியே போனா.
0: கீதா, அவளா குற்றம் உள்ளவள்? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா, அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள், அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள், உன் கருத்திருந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள், உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். எவருமே செய்ய முடியாத, எவருமே செய்ய விரும்பாத மகத்

0: தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அந்திலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள் கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவள் என்றாயே, இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே, அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே.
1: அத்தா, அத்தா, என்னை மன்னித்து விடு, உண்மை தெரியாமல் நான் மீளமாகி விட்டேன், என் இதயத்தில்

0: அவளை நான் எங்கு போய் தேடுவேன்? அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்?
1: அத்தான், என் தங்கை கருணை உள்ளும் படைத்தவள். உன்னை நினைத்து உன் சகோதரி உருகிக் கொண்டிருக்கிறாள் என்று அவளிடம் சொன்னால் போதும், தன் அன்பு கரங்களால் என்னை அழைக்க ஓடி வருவாள்.
0: இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன்.
2: நல்ல காலம், இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ செய்த அதிர்ஷ்டமா இந்த சின்ன காயத்தோட தப்பிச்சேன்.
3: இல்ல, நான் நிஜமாவே அதிர்ஷ்டம் செய்திருந்த, விபத்திலிருந்து உயிரோடு தப்பி இருக்கவே கூடாது, தப்பி இருக்கவே கூடாது.
2: ஏமா இப்படி மனசு நொந்து போய் பேசுறேன்? உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா சொல்லு, உடனே வரவழைக்கிறேன்.
3: வேண்டியவங்கள நான் ஒரு அனாதை.
2: அனாதையா?
3: ஆமா, தயவு செய்து மேல் கொண்டு என்னை எதுவுமே கேட்காதீங்க.
2: இல்லம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல, நீ ஓய்வெடுத்துக்க.
0: கீதா, வசந்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல நீ மருந்து சாப்பிட.
1: அத்தா, உடனே ஒரு விளம்பரம் கொடுங்க.
0: விளம்பரமா?
1: ஆமா, இப்பவே கொடுங்க.
3: கொடு சொல்றேன் இப்போ.
2: வசந்தி, நீ வந்த பிறகு இந்த வீடே சோபிதமா இருக்குதம்மா. ஏம்மா, காயமெல்லாம் ஆறி எடுத்தா?
3: இதயத்துல பட்ட எத்தனையோ காயங்கள் தானா ஆறிருக்கு, இது எப்படி ஆறாம போகும்? இத்தனை நாள் என்ன ஆதரிச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல.
2: எங்கம்மா போக போற? இத பாருமா, இவ்வளவு ஆஸ்தி இருந்தும் இத்தனை பெரிய வீடு இருந்தும் என் மனசுல நிம்மதியே இல்லை. காரணம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் பிரிவார நான் தினமும் துடிக்கிறேம்மா. அவன் இந்த ஸ்தானத்தை பூர்த்தி செய்து எனக்கு நிம்மதியை நீதாமா தர முடியும். எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதாம்மா. இது உன் வீடு, போமா போ.
0: கீதா, நீ சொன்னது போல விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன், வசந்தி கிடைக்கலன்னா அதுக்காக மருந்து கூட சாப்பிடாம என்ன மோசம் செய்துட்டு போறேங்கிறீ? இது நியாயமா கீதா?
1: நீங்க எப்படியும் வசந்தியை கண்டுபிடிக்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லணும். அது மட்டுமல்ல, என் செல்வ மகனுக்கு வசந்திய தாயாக்கணும். செய்வீங்களா அத்தா?
0: கீதா,
1: தயங்காதீங்க அத்தா, சத்தியம் செய்து கொடுங்க. அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் வேண்டுகோளை நிறைவேற்றிடுங்க அத்தா.
0: கீதா, சத்தியமா வசந்திய நான் இவனுக்கு தாயாக்குறேன்.
4: சார், தந்தி.
5: தந்தியா? மாமா, மாமா,
1: உங்களுக்கு தந்தி வந்திருக்கு.
2: தந்தியா? நீயே படிமா.
3: அரைவிங் டுமாரோ மார்னிங் பிளேன் சன்.
2: மகனா, என் மகனா, நாளைக்கா வரோ? என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான். வசந்தி, நீ வந்த வேலை என் மகன் வந்துட்டாமா? என் மகன் வந்துட்டான்
5: மாமா.
2: இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை.
4: என்னப்பா, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா?
6: வாங்க சின்னேசமா. வணக்கம்.
4: ஏ முனியா, இதுமா கார்ல இருக்க சாமான்கள் எல்லாம் கொண்டு போய் உள்ளவை. என்ன தம்பி அப்படி பாக்குற? உனக்கு புதுசா இருக்கு இல்ல? அது பேர் வசந்தி. வசந்தி, இவன் தாமா என் மகன் ரகு.
5: வாங்க.
2: நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டது. இந்த பொண்ணு நம்ம வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே மங்களகரமா இருக்கு. இது வந்த வேடதான் நீயும் வந்து சேர்ந்துட்ட, ஒரு மகாலட்சுமி மாதிரி.
5: வாங்க மாமா.
2: இவளை நான் எப்படி சந்திச்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் கார்ல போயிட்டே இருந்து
0: ராஜா, ராஜா, ராஜா,
5: நீங்களா?
4: ஆமா வசந்தி, உன்னோட ஒரு விஷயம் பேசணும்.
5: வாங்க உட்காருங்க.
4: வசந்தி, நீ அனாதையன்னு அப்பா கிட்ட சொன்னியாமே, நீ எதுக்காக அனாதை?

0: ஆகணும். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல.
1: என் கூட பிறந்த சகோதரினாலேயே என்னை புரிஞ்சுக்க முடியல. அதனால நான் அனாதி ஆயிட்டேன்.
0: நிஜமாவா?
1: ஆமா. எவளுடைய சந்தோஷத்துக்காக என் காதலை தியாகம் செய்தேனோ அவளுடைய சந்தோஷத்தையே நான் பறித்து விட்டதாக அவள் நினைத்தாள். வீட்டை விட்டு வெளியேறினேன்.
0: வசந்தி, மறுபடியும் உன்னை என் வீட்டிலேயே சந்திப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
1: நான் கூட எதிர்பார்க்கல.
0: வசந்தி, என்னை பார்த்த உடனே என்னால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோன்னு பயப்படுறேன், இல்லையா?
1: இல்ல, எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என்னைக்கு நீங்க உங்க உத்தியோகத்தை எனக்காக ராஜினாமா செய்துட்டு போனீங்களோ அன்னைக்கே உங்களை ஒரு உத்தமன்னு தீர்மானிச்சுட்டேன்.
0: ரொம்ப நன்றி வசந்தி, உனக்கு என் மேல இருக்கிற இந்த நல்ல அபிப்பிராயத்தை கடைசி வரைக்கும் என்னால காப்பாத்த முடியும். இந்த வீட்டுல நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு விரோதமா இங்க எதுவுமே நடக்காது. இத சொல்லத்தான் வந்தேன்.
1: கூப்பிட்டீங்களா மாமா?
2: ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்.
1: என்ன?
2: ஒண்ணுமில்ல, இத பாருமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: என்ன மாமா அது?
2: வருவானோ மாட்டானோன்னு இருந்த என் மகன் நல்ல காலமா மனசு மாறி திரும்பி வந்துட்டான். அதே போல இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வந்துட்டான், எனக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடும்.
1: பொண்ணு பாருங்க மாமா, கல்யாணம் தானா நடக்கும்?
2: பெண்ண பாத்துட்டேமா.
1: நிஜமாவா?
2: ஆமா, என் மகனுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பெண் உன்னத்தவர வேறு யாருமே
1: கிடையாது.
2: இத பாருமா, எனக்கு இருக்கிற ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான். நீ சம்மதம் சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பார்ப்பேன். என்னமா சொல்ற?
1: மன்னிச்சிடுங்க மாமா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலையில என் மனசு இல்ல, மன்னிச்சிடுங்க.
0: வசந்தி, அப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவர் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த வாஞ்சையினால நீ இந்த வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டார். உன் மனோநிலை புரியாம உன் மனசை புண்படுத்தியதுக்காக அவர் சார்பிலே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வந்தேன்.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.
0: இல்ல வசந்தி, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லை, அழியாத ஒரு பிணைப்பு. இதுல கட்டுப்பாடோ வற்புறுத்தலோ இருக்கக்கூடாதுங்கிறது என் அபிப்பிராயம். இத பார் வசந்தி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டாம், ஆனா வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு எல்லா பெண்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழலாம்.
1: என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கல்யாணம் செய்துக்கிறதா தீர்மானிச்சா மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார்.
3: அம்மா வாங்கடா, அம்மா வருவாங்கடா, தூங்குடா. ஐயோ அம்மா, அம்மா அம்மாக்கு நான் எங்க போறேன்? சனியா, அம்மாவா? அம்மா, நானும் உன்ன போல ஒரு ஆனா.
0: ராஜா,
3: ராஜா, ராஜா.
0: வசந்தி, தீபாவளிக்கு என்னுடைய பரிசு பட்டுக்கூட வாங்கிட்டு.
1: ரொம்ப நன்றி. வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என்னுடைய சகல சௌபாகியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா, அன்பு சகோதரி கீதா. வசந்தி, சிந்தித்துப்பார். அன்று உன் மீது களங்கம் கற்பித்த உன் அருமை சகோதரி இன்று உன்னிடம் மன்னிப்பு கோர துடிக்கிறாள். நீ கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும் வரை உன் சகோதரி மட்டுமல்ல உலகமே உன்னை சந்தேகத்தோடுதான் பார்க்கும். ஆகவே உன் அக்காவின் மனம் மறுபடியும் குழப்பமடையாமல் இருக்க வேண்டுமானால், மனப்பூர்வமாக அவள் உன்னை வரவேற்க வேண்டுமானால் நீ உடனே கல்யாணம் செய்து கொள். இது ஒன்றுதான் சிறந்த வழி. வசந்தி, தூய்மையுடன் வாழவனுக்கு திருமணம் தேவை. உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்ல ஒரு துணைவன் தேவை. தயங்காதே வசந்தி, உடனே முடிவு செய். நான் கல்யாணம் செய்திக்கிறதா தீர்மானிச்ச மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். மாமா, உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம்.
2: ஏமா, நீ நிஜமா தான் சொல்றியா?
1: சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன், முடிவு செஞ்ச பிறகு அதை மாத்தவும் மாட்டேன்.
0: வசந்தி, நீ செய்த முடிவும் அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதானா?
1: மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் மாற்ற முடியாததும் கூட. மிஸ்டர் சம்பத்தா?
4: அம்மா, மாலினி, தெரியல
1: யாரு?
4: வசந்தி.
1: வசந்தி?
4: நம்ம வசந்தி.

0: நமஸ்காரங்க.
1: நமஸ்கார். ஏம்மா பாஸ்கர்லாம் இங்க தான் இருக்கறங்களா?
0: வாங்க சம்பத், உள்ள போய் பேசுவோம். வாங்க.
1: அது சரி, நீ சொல்றதுதான் சரிதான். இருந்தாலும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கெல்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற, இந்த விஷயம் பாஸ்கருக்கும் தெரியப்படாதுங்கிற. ஏமா இத மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கோ?
0: அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம்
2: மிக்க பாஸ்கருக்கு சம்பத் எழுதியது. உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன். அவளுக்கு திருமணம் நடக்க போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னான்.

0: என் முடியவே இறந்து போன என் சகோதரி கீதா ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன்.
1: கூப்பிடட்டுமா?
0: வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள், அவரை போக விடுங்கள். அவர் போகட்டும், அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. அவர் இல்லையடா உங்க அப்பா, இதோ உன்னுடைய அப்பா.

நேயர்கள், இதுவரை வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். வானொலி தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி வடிவம் ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி.
2: அட்டம் பட்டம் கொண்டாட்டம், மனசெல்லாம் பொங்குது தேரின்பம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

நேர்களே, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் என்ன மாதிரியான விளையாட்டு நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னா, விடுகதை சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் விடை சொல்ல போகிறீங்க. விடுகதையும் விடையும் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. இன்றைக்கி நான் விடுகதைகள் சிலதெல்லாம் கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் விடுகதைக்கு விடைகளை சொல்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444295208853 மற்றும் ஒரு எண் 0442838987. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். விடுகதை மட்டும் கேட்க போகிறது கிடையாது. 2020 பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து புதிய திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த பாடல்களையும் கேட்டுக்கிட்டே நம்ம அழகாக விடுகதைக்கு விடையும் சொல்லிக்கிட்டு பாட்டை நல்லா ரசிச்சுக்கிட்டு நேரத்தை கடத்துவோம். நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அருமையான பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலேருந்து வருது. பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல், மோகன்ராஜன் எழுதியது, ஷீன் ரோல்டன் இசையில் வருது. கேட்போம், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: லப்பர் பந்து திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், முதல் நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி கணேஷ் பேசுறேங்க.
0: கணேசன் சார், சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா இன்னைக்கு? கேட்கட்டுங்களா? சரி. உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருக்கிறான், அவன் யாரு? உடம்பே கிடையாது, 10 சட்டை போட்டிருக்கானா, அது யாரு தெரியலீங்களா? நம்ம வேற யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுப்போமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சியா. நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளாமா, சொல்லுங்க. உடம்பே கிடையாது, அவன் வந்து 10 சட்டை போட்டிருக்கான்.
2: இதுக்கு பதில் சொல்றேன், இன்னொரு விடுகதையும் கேளுங்க,
0: சொல்லிடுறேன். இதுக்கு முதல்ல சொல்லுங்க. சரியா,
2: இதுக்கு பதில் ரொம்ப ஈஸி, வெங்காயம்.
0: ரொம்ப ஈஸி. ஆமா ஆமா, முத கேள்வி ரொம்ப கஷ்டமா கேட்க கூடாது இல்லையா, அதனாலதான் ரொம்ப ஈஸியா
2: கேட்டேன்.
0: அடுத்த கேள்வி அடுத்தனே இருக்கு, சரிங்களா? மகிழ்ச்சிமா, நன்றி, சரியா சொல்லிட்டீங்க. நன்றி,
2: நன்றிங்க மேடம்,
0: நன்றி. ரொம்ப அழகா எடுத்த உடனே விடை சொன்னாங்க. வணக்கம்.
2: சரிமா
0: சரிமா, சரி. நீங்க கேக்கலாங்களா, உங்ககிட்ட கேள்வி கேக்கலாமா?

0: சரி, தானே திறந்து தானே மூடும் தச்சன் செய்யாத கதவு, அது என்ன?
1: கண் இமைகள்
0: சரியா சொல்லிட்டீங்க. எல்லாரும் பட்டு பட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? சரியா சொல்லிட்டீங்கம்மா, மகிழ்ச்சி. ரமாம்மா நன்றி.
1: நன்றி.
0: ரொம்ப அழகா ரெண்டு கேள்வி கேட்டேன் தொடக்கத்திலேயே, பட்டு பட்டுன்னு விடை சொல்றாங்க. எல்லாரும் வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல, சரியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், யாரு? மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை. யோசிக்கிட்டே இருங்க, நம்ம வேற நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியா, மகிழ்ச்சி சார், நன்றி. இலை உண்டு கிளைகள் இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? நீங்களும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம விடுகதைகளை தான் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அதுவும் வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவி வழியாக கேட்ட நிறைய விடுகதைகள் இப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நிறைய விடுகதைகள் வந்து இப்போ பழக்கத்தில் கிடையாது. அன்றைக்கி இன்றைய காலகட்டம் மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. பொழுதுபோக்கு அப்படின்னாலே பாட்டு கேட்குறது, நடனம் ஆடுறது, இந்த மாதிரி விடுகதைகள் சொல்கிறது, பழமொழிகள் பேசுறது, இதை தான் அந்த காலத்தில் வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவும் இருந்தது. எடுத்ததுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பழமொழியும் அல்லது நேரத்தை பொழுதுபோக்கிறதுக்காக இந்த மாதிரியான விடுகதைகளும் கேட்கும்போது நிறைய அறிவார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாகும். அந்த விடையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூடும்போது அவங்களுக்கு நிறைய சிந்திக்கிற திறன்களும் கூடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விடுகதைகளை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம். நான் சொன்ன விடுகதையை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்டுக்கிட்டே யோசிங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 0444-29-52-8-53 மற்றும் ஒரு எண் 0444-28-38-97-1.

0: இரவுக்கு 1000 கண்கள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் சின்மை இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். சாம் சியஸ் எழுதிய பாடல், மாறன் இசையில் ஒலித்தது அந்த பாடல்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: நேரம் 4:16. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விளையாட்டு நிகழ்ச்சி நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். நான் விடுகதையும் விடையும் விடுகதையை சொல்கிறேன், அதற்கான விடையை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேயர்கள் சிலர் வந்து சரியான விடையை உடனே சொல்லி வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும். நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
1: ஹலோ மேடம், மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம், நீங்க பேசுறது
1: கொஞ்சம் ரேடியோ தள்ளி வந்துட்டேன், ரேடியோ டிஸ்டர்ப் இருக்கு, சாரி. அதாவது வந்து கேட்டீங்க இல்லையா, இலை உண்டு,
0: இலை உண்டு கிளை இல்லை,
1: எஸ்
0: பூ உண்டு மனம் இல்லை.
1: ஓகே மேடம், ஓகே மேடம், தெரிஞ்சது. டீனர் ரங்கராஜன் பேசுறேன். ஆன்சர் வந்து வாழை மரம்.
0: வாழை மரம், எப்படி சொல்றீங்க?
1: அப்படிதான் சொல்றேன்,
0: அப்படிதான் சொல்றீங்களா? சரியான விடைதான், சரியான விடை.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: இந்த மாதிரி எல்லாருமே பட்டு பட்டுன்னு விடை சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? ரெண்டு மூணு பேர் தெரியல சொன்னாதான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் உடனே விடை சொல்கிறது. இலை உண்டு கிளைகள் இல்லை, வாழை மரத்துக்கு கிளைகள் கிடையாது. பூ உண்டு ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோவா மனம் கிடையாது. காய் இருக்குது ஆனால் அதுக்கு விதை கிடையாது. பட்டை உண்டு அந்த வாழை மரம் வந்து தண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இலகனதாக இருக்கும், கட்டையாக இருக்காது, மரக்கட்டை மாதிரி இருக்காது. வாழை கன்று உண்டு பசு இல்லை அப்படின்ட்டு அதை வந்து ஒரு நகைச்சுவையோடு சொல்கிறாங்க, கன்று உண்டு பசு இல்லை அப்படின்னு. வாழை என்பது தான் சரியான விடை. நிகழ்ச்சியினை மடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம், கனிமொழி மேடம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
0: சரி, வாயிலிருந்து நூல் போடுவாரு இவர் வந்து மந்திர

0: மிருகவாதியும் கிடையாது, கிளைக்கு கிளை தாவுவாரு, இவர் குரங்கும் கிடையாது.
1: இவர் சிலந்தி மேடம்.
0: சிலந்திங்களா? அடுத்த குழு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சி சார். சரியா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: குட் ஈவினிங் மேடம், கேட்கலாம ராஜசேகர்.
0: கேக்கலாங்களா சார், கேள்வி கேக்கலாங்களா?
2: வாழைமரம் சொல்லிட்டாங்களா?
0: வாழைமரம் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டா அதையும் சொல்லிட்டாங்க. நெசவாளிக்கு கட்டிக்கிறதுக்கு துணியே இல்லையாங்க, அவர் யாருங்க? அவரு நூல் நூற்கக்கூடிய நெசவாளி, ஆனா அவருக்கு கட்டிக்க துணி இல்லையா, அவர் யாருன்னு கேக்குறாங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சார் சொல்லுங்க, நூல் நூற்கக்கூடிய நெசவாளிக்கு கட்டிக்கிறதுக்கு துணியே இல்லையா, அவர் தாங்க ஆடையே செய்யறாரு.
3: சொல்லலாமா? சிலந்தி
0: சிலந்தி சொல்லலாமா, சொல்ல கூடாதா? நீங்க தான் சொல்லணும்.
3: சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? மகிழ்ச்சி சரியான சரியான விடை சொல்லிட்டீங்க மகிழ்ச்சி சார்,
3: நன்றி.
0: ரொம்ப அழகா வந்து விடைய வந்து டக் டக்குன்னு சொல்றாங்க, அது வந்து என்னோட தவறு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா கேக்குறதால தான் உடனே உடனே சொல்றாங்க. கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டஃப் ஆக்கணும், டஃப் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

0: கோட் திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் கேட்டோம். விஜய் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடியது. அவங்களோட சேர்ந்து பவதாரணியும் பாடியிருக்காங்க. கபிலன் வைரமுத்து எழுதிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 4:25. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நேர்களே, என்றும் புதுமை படைக்கக்கூடிய நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இந்த அடிப்படையில் புதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பழைய நேயர்கள் உங்களுடைய வாய்ப்புகளை வந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு விவத் பாரதியின் சார்பாக கேட்டுக்கிறோம். நேரம் 4:26. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: திருச்சியிலிருந்து சரஸ்வதி அம்மா, இப்போதான் முதல் நேரா பேசுறீங்களா? உடம்பெல்லாம் நரம்பு, அவன் யார்? உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் பாயா? படுத்து தூங்குற பாய். சரியா சொல்லிட்டீங்கம்மா, எனக்கு தான் ரொம்ப சோகமா இருக்கு. எல்லாரும் சரியா நிறைய கேள்விகள் கேட்கணும் போல இருக்கிறதுனால ரொம்ப சோகமா இருக்கேன். ஆனா மகிழ்ச்சிமா நீங்க சொன்னதுக்கு, உடனே சொல்லிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் முடியநல்லந்து நிஷாந்தன் மேடம்.
0: நிஷாந்தன் சார், கேட்கலாங்களா? கேள்வி கேட்கலாமா? என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்? எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, அதனால ஈஸியா கேட்கணுமா? சரி, அதாவது கேள்வி கேக்குறேன். தன்னோட உடம்பு முழுக்க கண் இருக்கு. வேண்டாம், இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி அது. இதுவும் ஈஸி தான், இருந்தாலும் சொல்றீங்களா அப்படின்னு பாக்குறேன், முயற்சி பண்றேன். சரிங்களா? கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ எது? கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ எது அப்படின்னு நீங்க வேகமா சொல்லணும், அப்பதான் அடுத்த நேயருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? தெரியலீங்களா? வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். மகிழ்ச்சி சார், நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், நீங்க வந்து அந்த ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க.
3: ஹலோ.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க? சவுண்ட் குறைச்சிருங்க, ஏனா நீங்க ஆப்ல கேக்கும்போது கேக்குது.
3: புது நேயர் மேடம் நானே.
0: வணக்கம்.
3: வேலூர்ல இருந்து.
0: ஆ,
3: வேலூர்ல இருந்து நஸ்ரீன் பேசுறேன் நானே.
0: நஸ்ரீன் அம்மா, தொடர்ந்து கேக்குறீங்களா நிகழ்ச்சிகள்லாம்?
3: ஆ, கேட்டுட்டே தான் இருக்கேன்.
0: கேட்டுட்டே இருக்கீங்க.
3: லைன் டே நானே, மாற்றுற நாளி.
0: ஆ,
3: ரேடியோ தான் கேட்டிருப்பேன் நானே.
0: சரிங்க சரிங்க சரிங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இன்னைக்கு தான் கிடைச்சது எனக்கு.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க?
3: நான் வேலூர்ல இருந்து பேசுறேன்.

0: உங்களோட பேர் மறுபடியும் சொல்றீங்களா?
1: நஸ்ரீன்.
0: நஸ்ரீன், நஸ்ரீன் அம்மா. சரி, கேக்கலாங்களா, உங்ககிட்ட கேள்வி கேக்கலாங்களா?
1: உப்புங்களா மேடம்?
0: கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடியே
1: விடை சொல்லிட்டீங்க.
0: சரி சரி சரி, மகிழ்ச்சி சரியான விடை சொல்லிருக்கீங்கம்மா, சரியான விடை. தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க, சரிங்களா? வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் கோடாளி.
0: மறுபடி சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம் உடையப்பாளையம் வட்டம் கோடாளி ராஜீவ்காந்தி.
0: ராஜீவ்காந்தி சார், சொல்லுங்க, உங்ககிட்ட கேக்கலாங்களா கேள்வி? தயாரா இருக்கீங்களா? நான் தான் தயாரா இருக்கணும், ஏன்னா சரியா சொல்லிடுறீங்க எல்லாரும், ரொம்ப ஈஸியா
2: கேக்குறேன்.
0: சரி, காதை திருகுனா பாட்டு பாடுவோம் அவையார், இதை விட ஈஸியா கேட்க முடியுமா? காதை திருகுனா பாட்டு பாடுவான். சரி, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, யோசிச்சுட்டே இருங்க சார், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, நன்றி. சொல்லுங்க, நீங்க முதல் நேரா வரீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தொடர்ந்து வாங்க, சரிங்களா? கிடைக்கவே இல்லையா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து நீங்க வந்து இங்க நிகழ்ச்சிகள்ல வந்து பேசலாம், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி. காதை திருக்குனா பாட்டு பாடுவான் அவன் யார் அப்படின்னு கேட்டேன், யோசிச்சுட்டே இருங்க, ரொம்ப ஈஸியான விடை தான். அந்த நேயர் தெரியல அப்படின்ட்டாரு. கேட்டுகிட்டே இருங்க, நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து விடை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம்.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நேரம் 4:30:35. கூலி திரைப்படத்திலேருந்து வருது ஒரு பாடல், ரொம்ப விறுவிறுப்பான பாடல். நம்ம நிகழ்ச்சியும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் விடைகளை பட்டுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நேர்களுக்காக ஒரு விறுவிறுப்பான பாடல் வருது கூலி திரைப்படத்திலிருந்து. சுபாஷினி, அனிருத், ரவிச்சந்தர் இசையமைத்து இணைந்து பாடிய பாடல். அசல் கோளார் இவங்களாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. விஷ்ணு, யதவன், அசல் கோளார் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. கேட்போம்மா அந்த பாடலை என்ன அப்படின்னு.

0: நிகழ்ச்சியும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த பாடலும் வந்து விறுவிறுப்பாக முடிஞ்சது. கூலி திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டோம். நேரம் 4:34:50. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் விடுகதையும் விடையும் அப்படின்னு விளையாட்டு நிகழ்ச்சி விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ், கேட்கலாங்களா? கேட்டீங்கல்ல, ஏற்கனவே விடை சொல்லுங்க. அதெல்லாம் முடிஞ்சு, அதெல்லாம் முடிஞ்சு. உடனே உடனே சொல்லிட்டாங்க. காதை திருகினால் பாட்டு பாடுவான்.
1: வானொலி பெட்டி.
0: வானொலி பெட்டி, அதுதான் அதுதான் சரியான விடை. மகிழ்ச்சி, நன்றி. என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. பழமொழி கேட்டாலும் பட்டுன்னு சொல்கிறாங்க, விடுகதை கேட்டாலும் சொல்கிறாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி.
0: ஜெயந்தி அம்மா, இப்பதான் புதுசா பேசுறீங்களா எப்படி? பேசிருக்கீங்களா? சரி, கேள்வி கேட்கலாங்களா? விடுகதை கேட்கட்டுமா? நாளெல்லாம் நடப்பான். நீங்க வால்யூம் அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? நாளெல்லாம் நடப்பான், நாளெல்லாம் நடந்தாலும் 40 அடியை தாண்டாது. அந்த நாயகனுக்கு பேர் வந்து என்ன? இன்னொரு க்ளூ என்ன கொடுக்குறேன், அந்த நாயகனுக்கு உடல் ஃபுல்லாக வந்து கவசம் வேற இருக்கான். நாளெல்லாம் நடப்பான், நாளெல்லாம் நடந்தாலும் 40 அடிக்கு மேலே போகாது. அந்த நாயகனுக்கு உடல் எல்லாம் கவசம். அவன் யார்? யோசிச்சிட்டே இருக்கீங்களா? வேற நேர்கிட்ட கேட்போம். சரியா? மகிழ்ச்சிமா, நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: குளத்தூர்ல இருந்து ஞானசேகரன் சிவகுமார் பேசுறேன்.
0: ஞானசேகரன் சார், சொல்லுங்க. நாளெல்லாம் நடப்பான்.
3: ஆமை.
0: ஆமை இல்ல, ஆமை இல்ல, ஆமை இல்ல. சரிங்களா? வேற ஒண்ணு, வேற ஒண்ணு. மகிழ்ச்சி முயற்சி பண்ணார் அந்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கடிகாரம்
0: முள் ஓடிட்டு தானே இருக்கும். மகிழ்ச்சி முயற்சிக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
0: மணிப்பாக்கம் கோபாலன். நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. நாளெல்லாம் நடப்பான். நத்தை, நத்தையா? சரியா சொன்னீங்க. ஆமா, ஆமை கூட வந்து மெதுவா போயிட்டு போற இடத்துக்கு சேர்ந்துரும். ஆனா இது நடக்கிற மாதிரிதான் இருக்கும் நாள் ஃபுல்லா, ஆனா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ரொம்ப பக்கத்துல. மகிழ்ச்சி சார், சரியா சொல்லிட்டீங்க. நன்றி. நன்றி. நேர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விடையை வந்து சொல்லாமல் யாரும் மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. விடுகதையும் விடையும் அப்படின்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இந்த நிகழ்ச்சியை கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம் நேர்கள்கிட்ட. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா 0444-295-2-8-5-3 மற்றும் ஒரு எண் 2-8-3-8-9-8-7

நேரம் 4:40. நேர்களை, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேர்கள்லாம் விடுகதைகளுக்கு பட்டு பட்டுன்னு விடைகளை சொல்லி அசத்திக்கிட்டு இருக்காங்க. நேரம் 4:45 நம்முடைய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேரி அம்மா, கும்பகோணமா? சரிங்கம்மா, கேள்வி கேக்கலாங்களா? முதல் நேயர், நீங்க வந்து ரேடியோ பெட்டியில சத்தத்தை குறைச்சிக்கோங்க, வால்யூம் குறைச்சிக்கோங்க, அப்பதான் நீங்க பேசுறது கேக்கும். குறைச்சிட்டீங்களா? மகிழ்ச்சிமா சொல்லுங்கம்மா. மேரி அம்மா தானே? முதல் நேரா வந்திருக்கீங்க, மகிழ்ச்சிமா. தொடர்ந்து கேக்குறீங்களா விபத் பாரதியோட நிகழ்ச்சிகள்லாம்? 101.6 கேட்டுட்டு இருக்கீங்க அதானே? மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. கேக்கலாங்களா கேள்வி? கேக்குவா? ரொம்ப ஈஸியா கேக்குறேன். பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது, அது என்ன? பழம் பழுக்காது, அது என்ன
1: சொல்லுங்க?
0: பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது, அது என்ன? சரி, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? மகிழ்ச்சிமா, நன்றி. முதல் நேயரா வந்திருக்காங்க, மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன்.
0: கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்களா? முதல் நேயரா? நீங்களும் முதல் நேயரா?
2: எம்ஜிஆர் காலனி, கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்க முதல் நேயரா ஏற்கனவே பேசிருக்கீங்க இல்லையா? மகிழ்ச்சி, புதிய நேயர்களும் அதை கடைபிடிக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சி. சரி சரி, கேக்கட்டுங்களா கேள்வி? கேக்கட்டுங்களா? பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது, அது
2: என்ன?
0: தேங்காயா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா அம்மா சொல்லுங்க. சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
3: ஆமா மேடம்.
0: முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
3: தேங்காய் மேடம்.
0: அப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தீங்களா? சரி சரி, சரிங்க, உங்ககிட்ட கேக்கட்டுங்களா? கைய வெட்டுறாரு, கழுத்தை வெட்டுறாரு, ஆனா இவரை போய் நல்லவர்னு சொல்றாங்க, அவர் யாருங்க? கைய வெட்டுறாரு, என்னங்க?

0: கையை வெட்டுறாரு கழுத்து வெட்டுறாரா?
1: ஆமா, கையும் வெட்டுறாரு கழுத்தையும் வெட்டுறாரு. ஆனா நல்லவர். யாருங்க? கத்திரிக்கோளா? கத்திரிக்கோள் இல்ல. முதல்ல என்ன சொன்னீங்க? டெய்லர் தான் சரியான விடை. மகிழ்ச்சி, நன்றி. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்ப, சரிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: குன்றத்தூர் இருந்து பாண்டியன்.
1: பாண்டியன் சார், காலையில இருந்து இப்பதான் பேசுறீங்களா? ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வரீங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான்
2: வர்றதே இல்ல.
1: யாருங்க?
2: மகிழ்ச்சி.
1: சரிங்க சரிங்க. அது வந்து நீங்க மகிழ்ச்சியா சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கும். ஓ, நம்ம பழைய நேர்

0: அப்புறம் இப்பதான் வரீங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான்
1: வர்றதே இல்ல.
0: யாருங்க? முயன்றாலும் இவனை கடிக்கவே முடியாது. இல்ல, ஏன் நூல்கண்டு கடிக்க முடியாதா? விடுகதைக்கு விடைய தெரியல அப்படின்னு ஏதாவது ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து யோசிச்சாங்களே ஒழிய, இது எல்லாரும் ரொம்ப சரியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேரம் 4:45.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நேரம் 4:45:30 இணைந்திருக்கிறோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. ராயன் திரைப்படத்திலேருந்து அடுத்ததா ஒரு பாடல் வருது, சந்தோஷ் நாராயணன் பாடியது, ஸ்வேதா மோகனோடு இணைந்து பாடியது, கானா காதர் எழுதியிருக்கிறாரு, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வருது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.

0: நான் நிமல் ராகவன். இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்காரு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: நேரம் 4:51. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா 0449 2952 5 3 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 இது ரெண்டாவது நம்பர். 0444 அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஃபோன் பண்ணலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் வருமடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அம்மா, நான் கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டம் மேலக்கஞ்சால வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேன்மா.
1: பன்னீர்செல்வம் சார், சொல்லுங்க, கேட்டீங்களா அந்த விடுகதைய?
2: அம்மா, எனக்கு வந்து நான் செல்லுல வந்து எனக்கு பட்டன் செல்ல கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி, நான் சொல்லவா? மறுபடியும் சொல்லவா?
2: சொல்லுங்கம்மா.
1: எவ்வளவு முயன்றாலும் இவனை மட்டும் கடிக்கவே முடியாது. இவன் யார்?
2: தண்ணீர் தானம்மா.
1: கண்ணீரா?
2: தண்ணீர் தானே.
1: புரியல, என்ன சொல்றீங்க?
2: தண்ணீர் தானமா?
1: கண்ணீரா? அழுகுறத சொல்றீங்களா?
2: தண்ணீர்,
1: தண்ணீர் சொல்றீங்களா? ஆமா, சரியான விடை, சரியான விடை. மாத்தி கேட்டு ஆமான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தாலும் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. சரியான விடை. தண்ணி தான் கடிக்க முடியாது, வேற எதுவும் கிடையாது. மகிழ்ச்சி, சரியா சொல்லிட்டீங்க. நன்றி,
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம். பத்மாவதி அம்மா, கேக்கலாங்களா? கேள்வி கேக்கவா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். கேக்குங்களா? கையே இல்லாம நீந்துவான், காலே இல்லாம ஓடுவான். இவன் யாரு?
3: கையே இல்லாத நீந்துவான், காலே இல்லாத ஓடுவான்.
1: ஆமா.
3: நீ தண்ணியில இருக்குமாம்மா?
1: தண்ணியா? வேகமா சொல்லணும், அப்பதான் மத்த நேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆடுவான், பாடுவான், உட்கார்ந்த மாதிரியே இருப்பானா?
3: உட்கார்ந்த இடத்துல இருப்பான். அவன் யாரு?
1: ஆடுவான், பாடுவான், உட்காந்த இடத்துல தெரியலையம்மா, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
3: நான்
1: யோசிச்சேன், ரேடியோவான்னு யோசிச்சேன், ஆனா அது ஆடாதேன்னு யோசிச்சேன். சரியா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சிமா, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டத்திலிருந்து உடையார்பாளையம் மாவட்டம் பன்னாடி.
1: சேகர் சார் சொல்லுங்க. கை இல்லாம நீந்துவான், கால் இல்லாம ஓடுவான். அவன் யார்? மின் விசிறியா? அவனுக்கு கால் இல்லாம ஓடுறான்றது நீந்துவானா? அவன் மின் விசிறி நீந்துமா? இல்ல. சரி, நீங்க யோசிங்க, வேற நேருக்கு வாய்ப்பு தருவோம். மகிழ்ச்சி, நன்றி.
4: ஓகேம்மா.
1: வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா புவனேஸ்வரி பேசுறேன்.
0: புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியுடைய நிறைவு நேரா வந்திருக்கீங்க, விடைய சொல்லி நிறைவு பண்ணுங்க. கை இல்லாம நீந்துவான், கால் இல்லாம ஓடுவான், அவன் யாரு?
1: மீனு.
0: மீனா? மீன் அப்படிங்கிறது ஏறக்குறைய சரின்னு சொல்லலாம், ஆனால் நான் கேட்டது அது கிடையாது. ஆமையா? ஆமைக்கு கால் இருக்கு இல்லையா? யோசிங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு ஒரு விடை வந்து அது சரியாக கூட எடுத்துக்கலாம். மகிழ்ச்சிமா, நன்றி. சரிங்களா?
1: நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க.
0: வணக்கம் விவித் பாரதி நேயர்கள் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க, எல்லோருக்கும் வணக்கம், நிலையத்தின் சார்பாக வணக்கம். சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனால் வேற விடையை வச்சிருந்தேன். நம்ம கடைசியாக வந்த நேர் பார்த்தீங்கன்னா அவங்க மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சரியான விடை என்னன்னா படகு அப்படிங்கிறது தான் சரியான விடை. கையே இல்லாமல் துடுப்பு வச்சு நீந்துறாங்க, காலே இல்லாமல் ஓடுறான், அவங்க வந்து படகு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு விடுகதை தான், இதையும் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு கடைசியாக வந்து நிகழ்ச்சி நிறைவாக வந்து இந்த விடுகதையை சேர்த்து விட்டு போகிறேன். நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மிகுந்த நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடல் வருது, வாரிசு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வருது. அந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னா விஜய், எம்எம் மானசி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. விவேக் எழுதிய பாடல் தமன் இசையில் வருது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இதோடு நான் வந்து 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியை வந்து அடுத்ததாக தொகுத்து வழங்குறதுக்கு வந்து ஆர் செல்வராஜ் வந்திருக்காரு. நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டிருக்கிய 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. சாயந்தர நேரம் பயங்கரமான ஒரு பரபரப்பான நேரம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, இந்த நேரத்தில் அவர் இருசக்கர வாகனத்தில் எங்கேயாவது போயிட்டு இருந்தாருன்னா யார் கூப்பிட்டாலும் அவர் நிறுத்தவே மாட்டாரு, அப்படியே போயிட்டே இருப்பார். அவ்வளோ மோசமானவரா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அவருடைய வண்டியில் பிரேக் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்துவார். இப்படிப்பட்ட வண்டிகள் எக்கச்சக்கமாக உங்கள் பக்கத்துலேயும் போயிட்டுருக்கலாம், முன்னாடி போயிட்டுருக்கலாம், பின்னாடியும் போயிட்டுருக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஆனால் வீட்டில் வந்து ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என் பேர் மட்டும் சொல்லாதீங்க. இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியை நம்ம பேச போகிற அந்த விஷயம், வண்டியில் வந்து எப்படி நம்ம பொறுமையாக போகணும், எல்லாரும் பொறுமையாக போகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணுங்கள். 2952085332 முன்னாடி 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. விவேகாவின் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பென்னியும் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: நாலு காலு பாச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, தட்டுகிற ஓசையில, சுத்தி வரோண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வாகனமும் பொறுமையும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேர் வாகனத்தை ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க, பொறுமையோடு எப்படி வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறது.

0: டிப்ஸ் நீங்க கொடுங்க. எல்லாரும் அந்த மாதிரி பொறுமையா போகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்லுங்க. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வேங்கை திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் காத்துட்டு இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், ஹரியனுடைய வரிகளை தேவிஸ்ரீ பிரசாத்துடைய குரல்ல. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 5:15 கேட்டுட்டு இருக்கீங்க மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது வண்டியில போகும்போது எல்லாரும் பொறுமையா போகணும்னா என்ன மாதிரியான ஐடியாக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், 102.3. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பா. சலமா இக்பா சார்,
2: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னு கேக்குறீங்க. ஓட்டத்துக்கு டயர் காத்து ஃபுல்லா
2: இருக்கா,
3: செக் பண்ணிக்கணும். அப்புறம் முக்கியமா பிரேக் கரெக்ட் பண்ணிக்கணும், சரியா இருக்கா? அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போயிட்டு இருக்கும் போது உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சிருக்கணும். ரோட்ல போகும்போது சாகசம் செய்யக்கூடாது.
2: சரிங்க, சூப்பர்.
3: உங்களை அட்ராக்ஷன் பண்ற மாதிரிலாம் நீங்க செய்யக்கூடாது.
2: சூப்பர்.
3: நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நினைச்சிக்கிட்டு நல்லபடியா போயிட்டு திரும்பும் போத ட்ரெயினிங்ல எல்லாம் பார்த்து திரும்பணும். பின்னாடி பைக் கார் அந்த கண்ணாடி மெதுவாக்கி நல்லது, ரெண்டு பக்கம் வச்சு நல்லது.
2: சரிங்க, நன்றி நேஷ, கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. அட்டகாசமா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த எக்ஸாம்ல பசங்க அப்படியே கேள்விக்கு வேற பதில் எழுதுவாங்க, ஆனா அந்த பதில் வந்து நல்லா இருக்கும், அதுக்காக மார்க் போடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம மார்க் போடலாம். கேள்வி நாம என்ன கேட்டேன் அப்படின்னா, வாகனங்கள் ஓட்டும் போது நம்ம பொறுமையா ஓட்டணும் அப்படின்றத எப்படி நம்ம மக்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படின்றதான் கேள்வி. எல்லாரும் அந்த மாதிரி மெதுவா ஓட்டணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. வணக்கம், 102.3. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அந்த மாதிரி எக்கோ வந்தா கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அதுவும் வரமாட்டேங்குது. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார், நாங்க ஆயுதகுளம் பிரசாத், குட்டியன் என்ற பிரசாத்.
2: பிரசாத் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்க சார்.
2: சொல்லுங்க பாப்போம். வண்டி வந்து எல்லாரும் இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க.
4: குழந்தைகள் பள்ளி இருக்கிற இடங்கள்ல பொறுமையாவே போகணும், கொஞ்சம் பொறுமையா செல்வது நல்லது. கூட்டமா இருக்கிற இடத்துல ரொம்ப மெதுவா போறது இன்னும் மிகவும் நன்று.
2: ஓகே, சூப்பருங்க. வண்டி எடுத்து போகாம போறது இன்னும் நல்லதுன்றீங்க.
4: வணக்கம்.
2: 102.3. வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளருக்கு, செல்வா அவர்களுக்கு மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார்.
5: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க சார்.
5: சார், நானும் மனைவியும் பைக்கில் போவோம் சார், பொறுமையா போவோம். 40-35 அவ்வளவுதான் போவோம்.
2: கீழால
5: வரவங்களும் ரன்னிங்ல போனாலோட பார்த்து போங்க, தண்ணியா போவாதீங்க, நம்மளுக்கு தான் உயிர் ஆபத்து. பின்னாடி வரவங்களும் சொல்லிட்டு போவோம் சார், சைடு வாங்கி போனோம் போவாங்க. நாங்க அவ்வளவு சுலோவா தான் போவோம் சார்.
2: ஓகே, சூப்பருங்க, நன்றி சார்.
5: 40 மேல போக மாட்டோம்.
2: சரிங்க, நன்றி, நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். 102.3.
6: வணக்கம் சார், நான் நம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
2: தேவராஜ் சார், சொல்லுங்க.
6: நானே ஒரு ஓட்டுநர் தான். ஓட்டுநர், பொறுமை ரொம்ப வேணும்னு சொன்னா, பொறுமை வேணும்.
2: ஓகே,
6: நம்ம வந்து வண்டி எடுக்கும் போது நம்ம வீட்டுக்கு சிந்தனைகளோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எதையுமே மனசை வச்சுக்காம,
2: ஓகே,
6: எதுவுமே இல்லாம போனா நம்ம பொறுமையா போகலாம்.

அப்படி சூப்பருங்க, நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு. வண்டி ஓட்டும் போது எதையும் நினைக்காம அழகாக வண்டியை ஓட்டுறோங்கிறத மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பொறுமையாக போவோம். நம்ம வேகமாக ஓட்டுறது காரணமே ஏதோ ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது அப்படின்றதுனால தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம். 0449 2 9 5 2 0 8 5 3 2 8 3 2 9 8 1 5 எனக்கு கால் பண்ணுங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் விவேகாவுடைய வரிகளில் நவீனும் பிரியாவும் பாடிய பாடல் உனக்கும் எனக்கும் தெரியப்படுத்துறது உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் 5:25 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்கூட கால் பண்ணி பேசலாம். 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952085353 எனக்கு கால் பண்ணி பேசலாம். 2838 9871 இந்த எனக்கும் கால் பண்ணி என்ன நீங்க பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், டைலர் மணிகண்டன் மாதிரி பார்க்கம்.
1: சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: ஓகே, எப்படி வந்து பொறுமையா போலாம், ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. எல்லாருமே வந்து பொறுமையா போனா என்ன பண்ணலாம்?
2: நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு போக வேண்டி ஓட்டாம இருக்கணும்.
1: ஓகே,
2: காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க பொறுமையா போக கத்துக்கணும் டிரைவிங்.
1: அப்படியா? சரி ஓகே.
2: பசங்க சார் ஃபாஸ்டா போறாங்க.
1: சரி ஓகே,
2: அவங்களை சொல்லி புரிய வைக்கணும்.
1: சரி ஓகே சார், நன்றி நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு. ரொம்ப நன்றி,
2: ரொம்ப நன்றி சார், ரொம்ப
1: நன்றி. சரி சரி, ரொம்ப நன்றி சார். வணக்கம். 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: சார் வணக்கம். சார்
1: சார் சொல்லுங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தர்க்கசேரி மாவட்டம் பர்கூர்ல இருந்து மாதப்பன்.
1: ஓகே சார், சார் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க
3: சார். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து வண்டி ஓட்டும்போது பொறுமையா ஓட்டுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதாவது வந்து வண்டியில போகும்போது முதல்ல கைபேசி, அதாவது கைபேசியில பேசிட்டு ஓட்டக்கூடாது சார்.
1: ஓகே,
3: செல்போன் வந்து நிறைய பயன்படுத்துறேன்.
1: சொல்லுங்க.
3: நம்ம நிறைய பழங்கள் பிடிச்சிட்டு ஒரு கையில செல்போனை வந்து யூஸ் பண்றாங்க, அது சேர்த்து நல்லது சார், என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், நன்றி சார். நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி.
3: ஓகே, நன்றி நன்றி சார். அதுதான்
1: கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் கேட்டுக்கார, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
4: என் பேர் பானு சார், ஆவடி.
1: சொல்லுங்க மேம்.
4: இல்லை சார், இப்போ வந்து பேரண்ட்ஸ் கூட ரொம்ப கவனமா இருக்கு சார். பசங்களுக்கு 10 வயசு வண்டி வாங்கி கொடுத்துறாங்க.
1: ஓகே ஓகே.
4: வண்டி வாங்கி கொடுத்து என்ன பண்றாங்க, ரோட்ல அப்படியே பசங்க ஒரு 4-5 பசங்களை உட்கார வச்சு அப்படியே போயிட்டே இருக்காங்க. 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி போறாங்க.
1: ஓகே,
4: அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கு சார். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா வயசானவங்க எல்லாம் போறாங்க ரோட்ல, ஓட்டு தெரியாம போய் அப்படியே எடுத்துறாங்க.
1: ஓகே,
4: அப்புறம் வந்து எடுத்து பெரியவங்களே வந்து கொஞ்சம் கூட இதே இல்லாம அப்படியே செருப்பே இல்லாம போயிட்டே இருக்காங்க. வண்டியை எடுத்துட்டு சீரா போறாங்க சார்.
1: சரி, நன்றி மேடம். ஓகே மேடம், நன்றி மேடம். நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
5: இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம். மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி, எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு.

0: பண்ண மாட்டோம், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பரா ஃபாலோ பண்ணவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கனரக வாகனங்கள் போகுதுன்னா அதை முந்தாம போகிறது, குட்டி குட்டி விஷயங்கள் ரோட்லயே கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் யாராவது அவசர அவசரமா போறாங்கன்னா அவங்கள முந்தாம அப்படியே பொறுமையா போகிறது, இந்த மாதிரியான குட்டி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப பாதுகாப்பான ஒரு பயணம் அப்படிங்கறது.
1: ஓகே சார், நன்றி நன்றி சார், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி நன்றி.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
5: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
6: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாளை ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2853 மற்றும் ஒரு 2-838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
7: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க, அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
8: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
7: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
8: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
7: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும், அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
8: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
7: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
8: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
9: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

நேரம் 5:33. பா விஜயனுடைய வரிகளில் மணிஷ் சர்மாவின் இசையில் ஏ வி ரமணனும் சுசித்ராவும் பாடிய பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அதற்கு இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் பொறுமையா வண்டி ஓட்டணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பொன்னியின் வீடு வணிக நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்திருக்காருங்க. பர்வதவர்த்தினி அப்புறம் கலீல் அகமத் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிக்கு. மீரா வெங்கட்ராமன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் பாப்பாப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து தலைப்புக்கு ஏற்ப பதாகையும் அருமை, ஓகே நன்றிங்க. நாளில் நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி வாகனத்தில் பிரேக் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் அதை மட்டுமே மனசில் நினச்சி வேறு சிந்தனை இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரர் ராகவன் 102.3 பண்பலை நெஞ்சில் நிலைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்தது கந்தன்வள்ளி எடப்பாடி சவுக்கார்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க, நன்றிங்க. அப்புறம் பிரபாகரன் பெரிய தர்சன் நிகழ்ச்சியில் நேஷோட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்காருங்க. வாகனத்தில் பொறுமை கொண்டால் வாழ்வு சேர்க்கும், விபத்தில்லா பயணம் வீடு சேர்க்கும், வேகத்தில் வெறி கொண்டால் விதி மாறும், மெதுவாய் சென்றால் நிம்மதி கிடைக்கும், பொறுமையே என்றும் பாதுகாப்பின் கவசமாகும் பதகையர்மை, நன்றிங்க. ரெட்டில்ஸ் ஹயத் பஷா வண்டியில் 40க்குள் போனால் 80 வயது வரை வாழலாம், 80க்கு மேலே போனால் 40க்குள் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு லெவலுங்க. பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருங்க, எந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு சென்றாலும் ஹெட்ஃபோனில் பேசிக்கொண்டே பாடி அதாவது பாடல் கேட்டுக்கொண்டோ செல்வது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டிலிருந்து அனுப்பியிருக்காருங்க. அப்புறம் மீரா வெங்கட்ராமன் ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படின்னா பஸ்ஸில் ஏறிட்டோம்னா அந்த இடம் வரும்வரை பொறுமையாக பல்லை கடித்து கொண்டு பல்விழாத அளவுக்கு இருக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பிரேம்நாத் பிரேம் மிதமான வேகத்தில் கவனமாக பொறுமையுடன் இயக்கி சென்றால் பாதுகாப்பான பயணமாக அமையும். கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்காருங்க. பொன்னியின் வீடு வணிக கணேசன் வாகனத்தில் பொறுமை அவசியம், பொறுமையை கடைபிடித்தால் வீட்டிற்கு பெருமையாக போய் சேரலாம், மனைவி மக்களுடன் அருமையாக பேசலாம், 100%. ஓகேங்க நன்றிங்க. கமலாவரதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. ஏழுக்கு நேர தேவா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் இன்ஜினை ஆஃப் செய்யவும், சிக்னல் 20 வினாடிகளுக்கு மேல் இருந்தால் பைக்கினுடைய இன்ஜினை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பைக்கினுடைய வெப்பம் உங்கள் கால்களில் படுவதை தடுக்கும் மற்றும் எரிபொருளை சேமிக்கும். ஹெல்மெட் வைசரை உயர்த்தவும். வண்டி நின்றதும் ஹெல்மெட்டின் முன்பகுதியை மேலே தூக்கி விடுங்கள். இது உள்ளே காற்று வழி புக வழிவகுக்கும், வேர்வையை குறைக்கும். பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காருங்க. ஹரிஹரன் மூச்சு பயிற்சி, சிக்னலை காத்திருக்கும் போது ஆழமாக மூச்சு எழுத்து விடுங்க. இது பதற்றத்தை குறைச்சி வெயிலால் ஏற்படுகிற எரிச்சலை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி மடம் கார்த்திகேயன் வாகனம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு செல்வதற்காகத்தான். அந்த வாகனத்தை சர்க்கஸ் மாதிரி பயன்படுத்தக்கூடாது, வாகன விதிமுறைகளை கடைபிடித்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து ஒரு போஸ்டரே நமக்காக அனுப்பியிருக்காரு. சூப்பருங்க. சாந்தி ரமேஷினியம் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து பூந்தரல் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, தலைப்பு அருமைன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் பதில் அனுப்பல. சண்முகம் சுந்தரம் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து என்ன சொல்லியிருக்காரு, இருசக்கர வாகனம் இருவர் செல்வதற்கே, சாலையில் மட்டும் செல்வதற்கே, தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்வதற்கே, எங்களைப் போல் அப்பாவி உயிர்கள் நடமாடுவதை கவனித்து செல்வதற்கே, ஓகே அவசரத்திற்கு இல்லாமல் அவசியத்திற்கு மட்டும் வாகனத்தை கவனமாக பயன்படுத்துவோம், வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓகே சூப்பருங்க. முகமது பிலால் சி என்ன சொல்லியிருக்காரு, இன்றைய பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கார். ஓகே புரஷேவாக்கம் சௌந்தரராஜன் இனிய மாலை வணக்கம் பூந்திரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். முகநூல் பக்கத்தில் எல்லாருமே அட்டகாசமாக பதில் அமைச்சிருக்காங்க. பொறுமையாக போகிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வாகனம் ஓட்டும் போது பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து நிறைய தகவல்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. உண்மையாக அதாங்க, நிறைய இப்போ நம்ம வண்டி கரைச்சிச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையோடு போனோம், ஒரு சின்ன கேர்லெஸ் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிடும், தலைகீழாக புரட்டி போட்டுரும். ஆனால் ஒரு சின்ன ஒரு பொறுமை, ஒரு சின்ன ஒரு புத்திசாலித்தனம் இது நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல வகையில் மாற்றும். அதனால் வாகனம் ஓட்டும் போது எப்போவுமே வந்து எல்லா விஷயத்தையும் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து அழகாக வண்டி ஓட்டணும். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.

பேசி பேசி தொண்டை போயிடுச்சுங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கால் பண்ணி நிறைய பேர் நிறைய தகவல் சொன்னீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகாவுடைய வரிகளில் பிரியா ஹமேஷ் முகேஷ் இவர்களுடைய குரலில் குட்டி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி, திருமாலின் திருவுலா இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி No.1 திடம் அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: ஆகாஷ்வாணி
4: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். மணம் வீசும் துளசி மாலை அணிந்தவன், கடலில் அமுதத்தை கடைந்தவன், ஆறாவமுதனை கோவிந்தராஜ பெருமாளை பற்றி பக்தர் பேசுகையில்,
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து ராமானுஜன். சிதம்பரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த திவ்ய தேசத்தை வைஷ்ணவத்துல தில்லை திருச்சித்திரக்கூடம், நார்மலா வந்து சித்திரக்கூடம் அப்படின்னா நமக்கு வடநாட்டுல ராமபிரான் இருந்தாரு அப்படின்ற ஒரு சின்னதான் வரும். வால்மீகி ராமாயணத்துல அதிகப்படியான வருஷங்கள் வந்து ராமர் சித்திரக்கூடத்துல சந்தோஷமா இருந்தார் அப்படின்றதான் குறிப்பு நமக்கு காணப்படுது. குலசேகர படும் போது ராமர் சித்திரக்கூடத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்க இருக்காரு. சித்திரக்கூடத்து இருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன் நூல் பார்க்கிறேன் அப்படின்னு குலசேகர பாடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தில்லை அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம், அது சைவர்களோட கூற்று. அதனால இந்த சித்திரக்கூடம்ன்றது வடநாட்டுல இல்ல, சிதம்பரத்துல இருக்கு, நடராஜபுரி பக்கத்துல இருக்குன்றத ஆழ்வார் ஆணித்தரமா சொல்றாரு. தில்லை திருச்சித்திரக்கூடத்துள்ளான், தில்லை திருச்சித்திரம் சென்று சேர்மீன்களே அப்படின்றது ஆணித்தரமா சொல்றாரு. அப்ப சைவத்திலேருந்து வைஷ்ணவத்துக்கு வந்த ஒரு கருத்து இங்க இருக்கு. இந்த பெருமாள் வந்து எதுக்காக வந்தார், நடராஜாவுக்கும் அம்மனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நடன போட்டி. அந்த நடன போட்டிக்கு யார் நீதிபதியா இருக்கிறது, ஞானம் உள்ளவங்க, அன்பயஸ்டா கருத்து சொல்றவங்க இவங்கதான் இருக்கணும். பிரம்மாவோ வந்து முடியாதுன்னு சொல்லி பெருமாள் அவை கூப்பிடுறாங்க, நீங்க வந்து நீதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீதிபதி ஸ்தானத்துக்கு பெருமாள் இங்க வர்றார். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து இந்த ஊர்ல ரொம்ப உயரத்துல இருக்கிற பெருமாள், மத்த எல்லா சன்னதியை காட்டிலும் பெருமாள் சன்னதி உயரத்துல இருக்கு, அதனால வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு புராணங்கள். இன்னொரு பக்கத்துல பதஞ்சலியோட பிரார்த்தனைக்கும் கண்ணனோட பிரார்த்தனைக்கும் பெருமாள் இங்க வந்தார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து பதஞ்சலி கண்ணனுடைய உருவங்கள் வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த பெருமாளை வந்து ரெண்டு ஆழ்வார் பாடுறார். விசேஷம் என்னன்னா, ரெண்டு ஆழ்வாரும் ராஜாவான ஆழ்வார். ஒருத்தர் வந்து குலசேகர ஆழ்வார், அவர் சேரகுலர் மன்னர். இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார், அவர் சோழகுலத்த மன்னர். இந்த ரெண்டு ஆழ்வாரும் இந்த பெருமாளை பாடுறாங்க. சரி, இந்த பெருமாளை பாடுறாங்களே, ஒன்னா பாடுறாங்களான்னு ஒன்னா பாடல. குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ராமர் பேர்ல பயங்கர ஈடுபாடு, அதனால குலசேகர பெருமாள்னு அவருக்கு பேரு. அந்த ராமர் பேர்ல ஈடுபாடுனால ராமாயணத்தோட ராமர் பிறந்ததுல இருந்து ராமர் மேலுலகம் போற வரைக்கும் உள்ள கதைய பத்து பாட்டுல பாடுறாரு குலசேகர ஆழ்வார். அந்த பத்து பாட்டுல பாடும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், சீதை வந்து பிறக்கிறாங்க, அயோத்திக்கு போறாங்க, லவகுசா வராங்க, இதோட நமக்கு கதை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லட்சுமணர் ராமர் மானுவத்தை தனிச்சுட்டு தான் மானுவம் போறார். அந்த போற கதைய குலசேகர ஆழ்வார் தான் நமக்கு சொல்றார். அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி அடரவ பகையேறி அசுதர் தம்ம வென்று இலங்கு மணி நெடுந்தோல் நான்கும் தோன்ற விண்முழுதம் இதில் வர தன் தாமமேவி. அதாவது ராமர் போகும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் தொடர்ந்து கூட்டு போனாராம். அந்த சராசரங்களை வைகுந்த தேத்தி, அதுதான் இந்த ஊர் விசேஷம். இந்த ஊரோட மெயினான விசேஷம் என்ன, யார் இந்த பெருமாளை வந்து சேவிச்சாலும் அந்த பெருமாளை மறக்காம இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கட்டாயம் உண்டு அப்படின்றது குலசேகராவோட இது. தில்லைநகர் திருச்சித்திரகுடத்தில் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோம் அன்றே. அதாவது குலசேகராவர் இந்த பெருமாளை ராமரா வழிபட்டிருக்கார். சரி, திருமங்கையாளர் அவருக்கு என்ன தோன்றதுன்னா, இவர் ராமரா காட்சி இல்ல கன்னடா காட்சி வைக்கிறார், 20 பாட்டு பாடுறாரு. அந்த 20 பாட்டுல 10 பாட்டு வந்து முழுசுமையாவே கன்னடா பாடுறாரு. பாட மருதிரை போகி மல்லரை கொண்டு ஒக்களி தட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயுதாலை கன்னடை தீர்ப்பான்னு சொல்லிட்டு 10 பாட்டுமே கன்னடம் பாடுறாரு. அப்ப ஒரே பெருமாள் ஒரு ஆழ்வாருக்கு ராமரா காட்சி வைக்கிறார், இன்னொருத்தருக்கு கன்னட காட்சி வைக்கிறார். ஹனுமான் சந்தி ஆஞ்சநேய சந்தி இருக்கோம்னா கருணனுக்கு அப்புறம் தான் இருக்கும், ஏன்னா கருணன் தான் பெருமாளுக்கு விசேஷம்.

ஆஞ்சநேயர் ராமர் தன சேஷம். கருடன் எந்த அங்கனத்துல இருக்காரோ அந்த அங்கனத்துக்கு அப்புறம் தான் ஆஞ்சநேயர் சந்தி எப்போதுமே இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ராமரா பாடினதுனால ஆழ்வார் பாடும்போது தில்லனர் திருச்சித்திரகுணம் தன்னுள் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னைன்னு பாடினதுனால இந்த ஊர்ல மட்டும் ஹனுமார் சந்தி பெருமாள் சந்திக்கு பக்கத்திலே இருக்கும். அது ஒரு பெரிய விசேஷம் இந்த ஊர்ல. அதனால நீங்க அனுமார பிரார்த்தனை பண்ணணும்னா இந்த ஊர்ல பெருமாளை சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். மத்த ஊர்ல அனுமார் தனியா இருப்பார், தனி பிரார்த்தனை பண்ணலாம். இல்ல ராமர் தனியா தனியா பிரார்த்தனை, இந்த ஊர்ல அப்படி கிடையாது. பெருமாளும் அனுமாரும் ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு அருள் பாதிக்கிறாங்க. அந்த அனுமார் நீங்க சனி தோஷம் சொல்றீங்களா இல்ல மத்த தோஷம் சொல்றீங்களா, எந்த தோஷங்களும் இந்த பெருமாளை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது ஒரு பெரிய வரலாறு எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த அனுமார் சந்தி வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கு. திரள் விலங்கு மாருதினு சொல்லிட்டு ஆழ்வார் பாட்டு, அந்த ஆழ்வார் பாட்டை அப்படியே நியமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல சோழர்கள் காலத்துல இந்த நடராஜா கோயில எக்ஸ்டன் பண்றதுக்காக பெருமாளை கொண்டு போய் கடல்ல கொண்டு போட்டான்னு சொல்லி சரித்திரம். அப்ப ராமானுஜர் காலத்துல என்ன பண்றாங்க, பெருமாளை கொண்டு போய் திருப்பதி கொண்டு போய் பெருமாள் இருக்கிறார். 1600 வருஷத்துல அச்சுதப்ப நாயக்கர் காலத்துல கோயில திருப்பி புனருத்தாரம் பண்ணி இந்த கோபுரங்களை கட்டி எல்லாம் பண்ணி பெருமாளை திருப்பி சாதகம் பண்றாங்கன்னு சொல்லி சரித்திரம் கொண்டு. திருநீர் திருப்பதியில கோவிந்தராஜ பெருமாள் உற்சவர் வந்து ஆதீனத்தை இந்த ஊர்ல இருந்தவர். ராமானுஜர் என்ன பண்றாரு, அங்க வந்து மூலவர் பிரதிஷ்டம் பண்றாரு புதுசா, இங்க உற்சவர் பிரதிஷ்டம் பண்ண புதுசா பண்றாரு. அதனால தாயாருக்கு வந்து பிராச்சீனமா இருப்பாங்க, பெருமாள் வந்து புதுசா இருக்காரு இந்த ஊர்ல. இது ஒரு விசேஷம். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் தாயார் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதினால குபேர மூலையில உயரமா தாயார் இருப்பான். எல்லா உற்சவமும் தாயார் தான் இந்த ஊர்ல, பெருமாளோட உற்சவம் ரொம்ப கம்மி. இந்த ஊர்ல எப்படின்னா ரெண்டு பேரங்கள், அதாவது ஒரு ஊர்ல உற்சவ பேரம் உற்சவத்துக்குன்னு ஒருத்தர் தான் ஒரு மூர்த்தி இருப்பார். அந்த மூர்த்தி தான் எல்லா புறப்பாட்டுக்கும் வெளில வருவார். இது நார்மலான காரியம். ஆனா இந்த ஊர்ல என்ன பண்றாங்க, உத்தவ பக்ஷம் சொல்லுவாங்க அப்படின்னா பிரமாதமான இடம். அப்படி வரும்போது இந்த பிரதானமான சொல்லக்கூடிய உற்சவர் தேவாதி தேவன் பார்த்தசாரதின்னு சொல்லுவோம் உட்கார்ந்த பெருமாள், இவர் வருஷத்துக்கு 3 தரம் தான் வெளில வருவார். அந்த இடத்த விட்டே மற்ற நாள் வெளில வரமாட்டார். எல்லா உற்சவங்களும் பக்கத்துல உள்ள சித்திரகுலத்துள்ளான ஒரு பெருமாள் நின்ற பெருமாள் இருக்காரு, அவருக்கு தான் எல்லா உற்சவங்களும். ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் ஆழ்வார் பட்டு தான் காரணம். திருவங்காளர் பாடும்போது தெய்வ புள்ளியர் வருவான், கிருடமான பெருமாள் வரார், சிம்மாவானத்துல வரார், புன்னக காலத்துல வரான்னு சொல்லி சித்திரகுலத்துள்ளானேன்னு தனியா பாட்டார். அதனால இந்த ஊர்ல மட்டும் சித்திர கொடுத்தலான்னா எல்லா வானத்துக்கும் எல்லா உற்சவத்துக்கும் வருவார். இந்த தேவாய தேவன் வருஷத்துல 3 உற்சவம், ஆனி மாசத்துல ஜெயஷ்டாபிஷேகம் ஜெயஷ்ட ஏகாசின்னு சொல்லுவோம், பங்குனி மாசத்துல திருக்கல்யாண உற்சவம், ஆடி போறது ஆண்டாள். இந்த 3 உற்சவம் மட்டும்தான் இந்த பெருமாள் தனியா வெளில வருவார். மற்ற நாள்ல பெருமாள் வந்து வெளில வர்றது வழக்கம் இல்லை. எல்லா உற்சவங்களும் சித்திர கொடுத்தாலும் தான். இது அடுத்த விசேஷம். சோ பெருமாள் ரெண்டு பெருமாள், மற்ற ஊர்ல எல்லாம் ஒரே பெருமாள் தான் உற்சவத்துக்கு இருப்பார். இந்த ஊர்ல ரெண்டு பெருமாள் இருக்கார். ரெண்டு பெருமாள்ல முக்கியமான உற்சவம் கூட இவர் வரார். இது ரெண்டாவது. மூணாவது ராமரா இருக்கார். ராமரா இருக்கும் போது அனுமார் கூட இருக்கார். அந்த ஆஞ்சநேய ராமர் சம்மாதத்துல அதுக்குண்டான எல்லா தோஷங்களையும் எங்க நிவர்த்தி பண்றார். தாயார் மகாலட்சுமி குபேர முறையில உயர்ந்திருக்கா. செல்வம் ஃபுல்லா எல்லாருக்கும் செல்வத்தை அருள் பண்றாங்க. இந்த 4 பெரிய விசேஷம் ஊர்ல.

0: நீலமணி போன்றவன் சோதியாய் விளங்குகின்றான், அமுதமாய் காட்சி தரும் அப்பெருமாளை பற்றி பக்தர் மனம் திறந்து பேசுகையில்,
1: என் பெயர் பத்மா. இந்த கோவில்ல நினைவு தெரியல, இந்த கோவிலோட 70-80 வருஷ தொடர்பு. இந்த கோவில்ல உள்ள கைங்கரியங்கள்ல பல கைங்கரியங்கள் எங்க குடும்பத்தில இருந்து நடந்ததுதான். நான் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வாழ்ந்ததுதான். பூர்வ கதை ஒண்ணு உண்டு. இந்த ஊர்ல திருப்பியும் கோவிந்தராஜ பெருமாள் மூலவர் வேணும்னு தேடும் போது, ஒரு தில்லை காடுன்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல, வெறும் காடா இருந்தது. கொஞ்சம் உயரமா படியேறி சுவாமி தரிசனம் பண்ண போற வழி மட்டும் இருந்தது. அதுல வந்து அந்த சேவிக்க போறதுல ஒத்தர் ரெண்டு பேர், ரெண்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு படி வரும்போது தாண்டி போவாங்க அந்த படிய. அந்த படியில மட்டும் காலை வச்சு மெதிக்காத போயிட்டு இருந்தாங்க. அப்ப ராமானுஜர் வந்து பார்க்கும் போது எல்லாரும் நார்மலா நடந்து போகும் போது இவங்க மட்டும் ஒரு ரெண்டு படிய காலை வைக்காத போறாங்களே, என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க. ஏன் இந்த மாதிரி போறீங்க, அந்த படியில மட்டும் காலை வைக்கலையே பெருமாள் இருக்காரு இதுல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி பார்த்தா ஒரே பாறையில பெருமாள், தனித்தனி துண்டான இதுவே கிடையவே கிடையாது, கருங்கல் பாறை ஒரே பாறை, அதுல அந்த பாறை மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தது. அதை எடுத்துதான் அப்ப பிரதிஷ்ட பண்ணாங்கன்னு எங்க

பாட்டி அவங்க எல்லாம் கதை சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த பெருமாள் வந்து ஒரே பெருமாள், இந்த இடத்திலேயே இருந்த பெருமாள், வெளியிலிருந்து எங்கிருந்து இழுத்துட்டு வரல, இப்பவும் அந்த மோடையில உயரமா இருக்கான்றதுக்கு காரணமே அந்த கருங்கல் அப்படியே பெருமாளோட கீழ் அப்படியே பூர்த்தியா இருக்குது. ரெண்டாவது திருமஞ்சன திருமேனியூர், அக்னி நட்சத்திரம் ஃபுல்லா திருமஞ்சனம் பண்ணிப்பார், எப்பொழுதுமே திருமஞ்சனம் பண்ணி அந்த இடத்தையே நல்லா வச்சுக்கிற மாதிரி தைலம் சாத்திர பெருமாள் இவர் இல்ல, திருமஞ்சனம் பண்ணி நல்லா ஆனந்தமா சேவிக்கிற மாதிரி உள்ள பெருமாள் இவர். அது ஒரு பெரிய விசேஷம். இங்க அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் புறப்பாடுகள் காரியங்கள் நடக்கும் போது ஊர்ல என்ன விசேஷம்னா, பக்கத்திலேயே சைவ கோவில் இருந்தா கூட அவங்க அத்தனை பேருமே பெருமாள் சன்னதி வந்துட்டு தான் அந்த கோவில் போவாங்க. அந்த வித்தியாசம் கிடையாது. நீங்க அந்த மண்டபத்துல நடுவுல நின்னாலே ஒரு பக்கம் நடராஜாவையும் பாத்துக்கலாம், வேற எந்த இடத்துலயுமே இந்த அமைப்பு கிடையவே கிடையாது. நாங்க எல்லாம் வழக்குல சொல்லும் போது சொல்லுவோம், மத்த ஊர்ல ஒரு ராஜா தான் இருப்போம், இந்த ஊர்ல ரெண்டு ராஜா இருக்கான், காப்பாத்துறதுக்கு கவலையே கிடையாது. ஒரு ராஜா இருந்தாலே கேட்க வேண்டாம், ரெண்டு ராஜா இருந்தா அதுக்கப்புறம் என்ன குறை. அது மாதிரி இன்னைக்கும் ஜனங்க வந்து சேவிக்கிறதோ சுத்தி வர்றதோ இந்த ஊர் கும்பல் எங்கேயுமே வராது. மூணாவதாக பல கோவில்கள்ல இன்னைக்கு காரியங்கள் நின்று போகுது, சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஊர்ல மட்டும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அன்னதானம் நிறைய பண்ணுவாங்க, இப்ப கொஞ்சம் கூட சொல்றாங்களே தவிர எப்ப எந்த நேரம் வந்தாலும் இந்த கோவில்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விநியோகம் காத்தாலையானா தொத்தியோனம் 8 மணி 8:30 மணிக்கு திருப்பாவையில தொத்தியோனம், அப்புறம் உச்சிகாலம் சாயந்தரம், இது எல்லா வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு பண்றது குடுக்கறது அதை விநியோகம் பண்றது, வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்ததுதான் முக்கியமே தவிர இவங்க எடுத்துட்டு போறது முக்கியமா நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த நடராஜா கோவில்ல இப்ப கடையே போட்டு வித்துட்டு இருக்காங்க சாப்பாடு. அதனால இந்த ஊர் வந்து கோவிந்தன் குறையில்லாம இருக்கிறது. அதோட தலையங்கிழ மரக்கால் வச்சு படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க ஊரு அலங்கிற மரக்கால் பக்கத்துல ஃபுல்லா நிலங்கள் எல்லாம், அதனால வருமானத்துக்கு இவருக்கு குறைவே இல்லை, நெல் அளந்து கொட்டின்னு இருக்காரு. எப்ப வந்தாலும் இந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே அவர் வச்சிருக்க மாட்டார், மனசு நிறைஞ்சு அனுப்புவரே தவிர குறைச்சு அனுப்பவே மாட்டார். குறையில்லாத கோவிந்தன் மட்டும் இல்ல, யாரையுமே குறைப்பட வைக்க மாட்டார், எல்லாரையுமே நினைச்சு நல்லா வச்சிருப்பாரே தவிர குறைங்கிறது இந்த ஊர்ல வந்து நினைச்சே பார்க்க முடியாது. கோவில் பெருமாளை பார்த்தாலும் எப்போதும் மாலைகளும் இதுவும் சாத்திண்டு கும்பலோட இருப்பதை தவிர கதவு அர்ச்சகர் வந்து திறக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற வெயிட் பண்ற வேலையே இவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க எந்த நேரம் 12 மணிக்குள்ள கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா பெருமாள் சேவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருக்காரு, எப்ப வந்தாலுமே நேரம் வந்து நம்ம குறைகளை சொல்லி தீர்த்துக்கிற மாதிரி ராஜாவா இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதியிலிருந்து புறப்பாடாகி பெருமாள் சன்னதிக்கு நேரம் மாலமாக்கல் ஆகும், ரொம்ப பிரமாதமான விசேஷம். நவராத்திரி 10 நாள் தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் அந்த மாலமாக்கல்ன்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். 7 மணியிலிருந்து 9:30 மணி ஆகும் அது முடியறதுக்கு. உண்மையிலேயே ஜனங்களுக்கும் பாக்கிறதுக்கு நமக்கும் மனசுக்கு ரம்யமா இருக்கும், பெருமாளும் பாக்கிறதுக்கு ரம்யமா இருப்ப, நம்மளுடைய சூழலே மறந்து ஒன்றி போற மாதிரி இருக்கும். அந்த டயத்துல நம்ம சேவிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். அது இந்த ஊரை தவிர மத்த ஊர்ல இவ்வளவு விமரிசையா இல்ல, நடக்கும் எல்லா ஊர்லயுமே நடக்கும், இங்க நடக்கிறது கொஞ்சம் விமரிசையா விசேஷமா ரொம்ப நல்லபடியா நல்லா இருக்கும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடமரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீயமாரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடமரிசி.
4: திருமாலின் திருவுலா இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சீயம்மாரின் ஒளிவிளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி.

நேர்களே, இசையருளும் இறையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் திரை இசை பாடல்களின் வழி பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் முதல் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து. மனோ பாடிய பாடல் கவிஞர் பழனி பாரதி எழுதியது, சிற்பி இசையில் ஒலிக்கிறது.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையில் தொடரும் பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். கவிஞர் எழுதிய கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

மருத்துவமே.

மயிலே காதொரு வாகனி காதலியே, இமவான் சுமந்த மகளே மகளே, யாதவன் மாதவன் சோதரியே, அறுபத்து மூவரின் தமிழே தமிழே.

குலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீயல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அர்ச்சகன்

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை ஜி. தேவராஜன்.

0: தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் கொண்டுவந்த சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அல்லது பரிசு பொருட்களை வழங்குவது என தேர்தல் விதி மீறல்கள் போன்றவைகளை கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1300 வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ₹50,000 அதிகமான ரொக்க பணத்தை எடுத்து செல்வோர் அதற்கான அனைத்து ஆதார ஆவணங்களையும் கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பரிசு பொருட்கள் வழங்குதல் வாக்காளர்களை அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள் பறக்கும் படை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி கல்லூரி மற்றும் கோவில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்றும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேர்வதற்கும் திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனைகளை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்ல காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3 to 5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 318 கிலோ போதைப் பொருளை தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் திருச்சி கோட்டம் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகம் சார்பில் நெகிழியில்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மைப் பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது என் விருப்பம் நிகழ்ச்சி. வழங்குவது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. என் விருப்பம் நிகழ்ச்சியில் எப்போதும் போல எனக்கு பிடித்த பாடல், அதாவது ஆர்ஜேக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். இன்றைக்கி எந்த மாதிரியான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம் அப்படின்னா, பின்னணி பாடகி. பின்னணி பாடகினா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பின்னணி பாடகிகளில் குறிப்பாக யாருடைய பாடல்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம் அப்படின்னா, காந்த குரலரசி, ஏழிசையின் ரீங்கார குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி புகழ்பெற்ற ஸ்வர்ணலதா அவர்களுடைய பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். ஏ ரஹ்மான் இசையில் ஒலித்தது அந்த பாடல். என் விருப்பம் நிகழ்ச்சியில் சொர்ணலதா பின்னணி இசை பாடகி சொர்ணலதா அவர்களுடைய பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். சொர்ணலதா அவர்கள் ஏழு இசையுடைய ரீங்கார குயில் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இந்தியாவினுடைய ஹம்மிங் குயின், ஆலாபனை அரசி அப்படின்னு ரொம்ப அன்போடு அழைக்கப்படுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய மொழிகளில் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, உருது, மலையாளம், பெங்காலி, ஒரியா, படுகா, இந்த மாதிரி நிறைய மொழிகளில், இந்திய மொழிகள் அனைத்துலேயும் வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 7000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஹிட் சாங்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பாடல்களில் இடைக்காலத்துக்கு பிறகு வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து சில பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக. இது என் விருப்பம் நிகழ்ச்சி. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: காதல் கோட்டை திரைப்படத்திற்காக சுனலதா பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வாலி எழுதிய பாடல் தேவாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மன

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 6:55 25 நொடி என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே என்கிற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அவர்களோடு இணைந்து பாடிய பாடல் சுவர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க. பாவிஜை எழுதிய பாடல் பரணி இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. தொடர்வது திரைகானம்.

திரைகானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டும் கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்ன வீடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் மீண்டும் கேட்கலாம். கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது.

நேரம் 7:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம் வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர் சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு

0: திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல்அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத், மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:30. ஆகாஷ்

0: நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதிய அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள துரைசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கிராமத்தில் கேட்டால் அப்போல்லாம் சொல்லுவாங்க நீராகாரம்னு. நீராகாரம்னா எந்த கடையில் இது விற்பனை ஆகுதுன்னு நம்ம மக்கள் கேட்குற நிலையை நாம் பார்க்குறோம். எல்லாரும் காலையில் எழுந்து பழைய சாதம், அதாவது நேற்று வடித்த சாதம், அதோடு சேர்ந்திருக்கும் தண்ணியை குடிச்சிட்டு சாதத்தோட தயிர் மோர் கலந்து குடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கு போன காலம்லாம் உண்டு. இந்த தண்ணியைத்தான் நீராகாரம், பழையது, பழைய சாதம்னுலாம் சொல்கிறது. இதை

0: மறக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமே. நம்முடைய பாரம்பரியத்தில் முக்கியமான ஒன்றை மறக்க தொடங்கிட்டோமே. பழைய சாதம் சாப்பிட்டா, அதிலும் தயிர் கலந்து சாப்பிட்டா வயிறு போடும், மத மதன் இருக்கும்னு நாம் இவற்றை ஒதுக்கிட்டோம். ஆனால் பழைய சாதத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது. நமது உடல் நலனுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்க வல்லது பழைய சாதம். துரைசாமி ஐயா, நீங்கள் கண்டிப்பாக பழையது சாப்பிடுபவர் தான். ஆனால் உங்களுக்கே தெரியாத சில தகவல்கள் பழையது பற்றி. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஓர் ஆராய்ச்சியின் முடிவில் பழைய சாதத்தோட தயிர் கலந்து சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா, வெள்ளை அணுக்கள் அதிகரிக்குமா, உடல் சோர்வை போக்க வல்லது பழையது, உடலில் உள்ள அணு சிதைவுகளை தடுக்குதான், உடல் சூட்டை தணிக்க வல்லது, உடம்புக்கு தெம்பு தரும், வயிற்றில் இருக்கும் பழைய கழிவுகளை வேகமாக வெளியேற்றிடும், பழையது சாப்பிட்டா உற்சாகமான மனநிலை உண்டாகும்னு அமெரிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்குது. ஆனாலும் நம் ஆட்கள் பழைய சாதத்தை விட்டுட்டு காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன், ஒரு தோசை சாப்பிட்டேன், பூரி ரொட்டி சாப்பிட்டேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. இதோடவா மாநகரத்தில் உள்ளோர், நகர்ப்புறத்தில் உள்ளோர், குறிப்பாக இளவட்டம்லாம் பீஸாங்குது, பர்கருங்குது, பொரோட்டா, நான்னு நமக்கு தேவையில்லாத, நம்ம நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு உதவாத உணவு வகைகளை சாப்பிட்றாங்க. எப்போவாவது சாப்பிட்டா கூட ஏற்றுக்கலாம், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா என்ன செய்யறது? இந்த உணவு வகைகள் செரிமானம் ஆகும் அளவுக்கு நம்மகிட்ட உடல் உழைப்பு இருக்கா இல்லையே? இப்படியெல்லாம் வெளிநாட்டு உணவு வகைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இயற்கையும் நம்மளை சோதனை செய்யுதோ. அதனால தான் அண்டை மாநிலங்களில் கூட இந்த வருஷம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிது. பொதுவாக சரியாக மழை பெய்ய மாட்டேங்குதோ, அணைகளுக்கு நிறைய தண்ணி வரமாட்டேங்குது. டெல்டா பாசன பகுதியில் 2 போகம் நெல் சாகுபடி செய்ய வேண்டிய இடத்துல 1 போகம் மட்டும் சாகுபடி செய்தால் போதும்னு இயற்கை எடுத்துரைக்குதோ? துரைசாமி ஐயா, நமது பாரம்பரியத்தை நாமே இழக்க துவங்குகிறோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். பாருங்க, மர வேலை செய்வோரை தச்சர்னு தமிழில் அழைத்தோம். இப்போவும் ஒரு சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சிலை வேலைகள், சுதை வேலைகள் செய்வோரை ஸ்தபதின்னு வேற்று மொழியில் அழைக்கிறோமே. இதற்கு இணையான தமிழ்ச்சொல் பெருந்தச்சன் இருக்கே, பழையத நம்மளோடத மறக்கிற மாதிரி பெருந்தச்சனையும் மறந்துட்டோமே. எப்படி மொழி பாரம்பரியம் வளரும்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:35.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. பாடல் என்பது வெறும் சொற்களுக்கு சூட்டக்கூடிய இசை

மட்டுமல்ல, அது ஒரு காலத்தின் குரல். அது மனிதர்களின் உணர்வு சார்ந்தது. ஒரு சமூகத்தின் நினைவகம் என்று கூட சொல்லலாம். நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வுக்கும் பாடலுக்கும் இசைக்கும் இருந்த இடம் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வந்த ஒரு அழகான மரபு அது. பாடலும் இசையும் தனித்தனி கலைகளாக இல்லாமல் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருந்த காலம் அது. காலம் கடந்து நீடிக்கக்கூடிய இந்த இசை மரபு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களாய் உங்களுக்காக. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல இனிமையானதாக இந்த இரவு பொழுதை தொடங்குவோம் நேர்களே. இந்த பாடலோடு அழகான பாடல் உங்களுக்காக வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. உங்களுக்காக அழகான பாடல் இதோ.

வீரா திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டோம். மனோ மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் வாலி எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். ரொம்பவே அழகான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாடல், ஒரு பாதை, ஒரு நினைவு, ஒரு அழகான பயணம். காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கேட்போம்.

0: ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். ஆர் வி உதயகுமார் எழுதிய பாடல் அது, இளையராஜா இசையமைத்திருந்தார்.
1: நான் நிமல் ராகவன், இன்று இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரில. அந்த ஒரு விஷயந்தான் பெரிய பூஸ்டே. மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
0: நேரம் 7:50. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் ஆண் அழகன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. நேர்களை தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் ஒரு பாடலோடு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு, மீண்டும் ஒரு நினைவோடு மீண்டும் இந்த இசைப்பயணத்தில் சந்திப்போம். நேர்களே, நல்வாய்ப்பு ஏற்படும் போது நன்றி.

0: நேரம் 7:55. நேர்களினி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சிருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால். ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா,

அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா? அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்கிது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: Yes, who is it?
3: Don.
0: 102.3
1: பாட்டுக்கு இதான்
3: Don.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தண்ணீருக்காக காத்திருக்கும் மக்களை பற்றி பேசுவதை விட அவர்களுக்காக தண்ணீரை உருவாக்கும் மனிதர்களை பற்றி பேசுவோம். ஆம், இன்று நம்முடன் இருப்பவர் ஒரு சமூக ஆர்வலர் மட்டுமல்ல, நீர்நிலைகளின் மீது ஒரு தலைமுறையின் நம்பிக்கையை உருவாக்கியவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் தண்ணீர் தேவை இருப்பின் இவரை தேடி தேடி கண்டுபிடித்து அவங்களுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. எஸ் நேயர்களே, இன்று எனக்குள் நான் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நிமல் ராகவன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரை வரவேற்கலாம். வணக்கம் ஜெயர்.
2: வணக்கம்.
1: உங்களை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, உங்களை இந்த நேர்காணலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எத்தனை எத்தனை போராட்டங்கள் தெரியுமா? அந்த பிஸி ஷெட்யூல்ல இங்க வர முடியல.

0: எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம பண்ண வேலைகள்னால தான் அந்த விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புவேன். அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா, அதாவது என்னோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அது வந்து அந்த இமேஜே மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்குவேன்.
1: ஊரில் பல பேர் சொன்னாங்க, நீங்கள் பிறந்ததுனால தான் வீட்டில் கஷ்ட காலங்கள் வந்துட்டே இருக்க, இந்த மாதிரி அப்பா வந்து ஒரு நோய் வாய்ப்பாட்டு வீட்டில் படுத்த படுக்க 30 வருடங்களுக்கு மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சொந்த பந்தங்கள் கூட அந்த ஊருக்குள்ளே நீங்கள் தினமும் நடமாடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்பயும் உங்களுக்கு எப்படி அந்த மன தைரியம் இருந்தது? அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க?
0: இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குரூப் ஆஃப் குட்டி பசங்க இருக்கும், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்கவே மாட்டாங்க, நான் தான் பண்ணியிருப்பேன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பட் அதுக்கப்புறம்லாம் வந்து எனக்கு அது பழகிடுச்சு. இப்போ இது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஒரு குரூப் ஆஃப் குட்டி பசங்க விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும், சரி கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விஷயத்தில் போய் முடியும், நம்ம தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சரியா நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்குவோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் கடந்து போயிடுவேன், பெருசாக கண்டுக்க மாட்டேன். அப்புறம் அது
1: பழகிடுச்சு.
0: ஸோ பெருசாக நிறையா வீட்டுக்கும் போக மாட்டேன் அப்போ இதுலேருந்து. அப்படி தான் இப்போவும் அப்படி தான், அதிகமாக நிறையா சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க வீட்டுக்கு தான் இப்போவும் போய் வருவேன். பட் எல்லோரும் இங்கே வருவாங்க போவாங்க, பட் கரெக்டாக வச்சுக்குவேன்.
1: உங்களுக்கு யாரை எப்படி எங்கே அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க.
0: பட் சேம் டைம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், யார் எப்படி,
1: நீங்கள் இப்படி பண்ணீங்க அதுக்காக நான் இப்போ பண்ணணுங்கிற அவசியம்
0: எப்பவுமே இல்லை. எப்பவுமே
1: இல்லை. அதாவது நீங்கள் லீவுக்கு வெளிநாட்டில இருந்து வந்தப்போ தான் இந்த கஜா புயல் வந்தது. ஒருவேளை இந்த புயல் வராமல் இருந்திருந்தா நிமல் ராகவ் என்ன பண்ணியிருப்பாங்க?
0: ஆக்சுவலி அது அப்பிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ இந்த ஸ்கூல் காலேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறம் துபாயில் வேலை பார்த்தப்போ அங்கே ஏதாச்சும் ஒர்க்கு தவிர வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். துபாயிலலாம் நான் ஒர்க் பண்ணப்போ வந்து அங்கே நம்ம தமிழ் ஆட்கள் இந்தியன்ஸ் ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ரியாக்ஷன் டீம்னு ஒரு டீம் இருக்குது யூஎஸ்ஏலேருந்து. ஸோ அந்த டீம் கூட சேர்ந்து அவங்களுக்கான உதவிகள் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்போம் இந்தியன் எம்பசி மூலமாக. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் இல்லை மாதிரி ஏதாச்சும் நோய் வாய்ப்பட்டு யாராச்சும் இறந்துடுறாங்கன்னா அவங்க பாடிலாம் இங்கே வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம்.
1: நெடுவாசல்
0: போராட்டம், ஹைட்ரோ கார்பன் ப்ரொடெஸ்ட். ஸோ நான் குளோபலாக எடுத்துகிட்டு போனதில் ஒரு முக்கியமான வேலை நான் அங்கேருந்து நான் பண்ணேன். ஊரில் தம்பிலாம் ரொம்ப பெரிய கலப்பணி, ஊர்லேருந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கும், நாங்கள் அங்கேருந்து எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் ப்ளஸ் அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸு அந்த மினிஸ்டர்ஸை மீட் பண்ணது. அப்போ வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான். ஸோ அவரோட மீட்டிங் ரெடி பண்ணதுலேருந்து மற்ற பேக்ரவுண்ட் ஒர்க்கு அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து குளோபலாக கொண்டுட்டு போனது சேவ் நெடுவாசல்ங்கிற ஒரு ஹேஷ்டாக் மூலிமா அது நான் பண்ணது தான். இந்த மாதிரி வேலைகள் எப்பவுமே போயிட்டே இருக்கும்.
1: அதாவது இந்த பொது நலத்துக்காக நீங்க எப்பயுமே உங்களுடைய பணி இருந்துட்டே தான் இருந்திருக்கு.
0: பொதுநலம்னு சொல்ல முடியாது, அது எல்லாரும் பண்ணணும் தானே.
1: எல்லாரும் பண்ணணும் தான், பட் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாததுனால தானே யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சுயநலங்கள் இருக்கும் போது இங்க பொதுநலம் இருப்பவரை நாங்க ஆச்சரியமா தான் பாக்குறோம். அதாவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறதே வந்து பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், சொந்த பந்தத்து முன்னாடி வாழணும், இங்க பாரா இப்படி இருக்கான்னு 4 பேர் மூக்கில் விரல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கூட நிற்கும் போது அது ஒரு பொதுநலம் தானே. இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கஜா புயல்ல இருந்து உங்களுடைய உள்ளூர்ல நான் சொல்றேன், வெளிநாட்டுல நீங்க பண்ண விஷயங்கள் ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகவே இல்லை, வந்து நீங்க வேலைப்பாடுகள் மக்களுக்காக நீங்க பண்ணும்போது அதுலயும் நீங்க சொல்லியிருந்தீங்க எங்களுடைய பல நேர்காணல நிறைய இடையூறுகள் வந்ததுன்னு. எனக்காவது ஒரு நாள் என்னடா மக்கள் இப்படி இருக்காங்க, இவ்வளோ இதுவா இருக்காங்களே, இவங்களுக்காக நம்ம ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், நம்ம பாட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துதான்?
0: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லை. தினமும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். எனக்கு வந்து எப்பவுமே எங்க அப்பா ஒரு விஷயம் முன்னாடியில இருந்தே சொல்லுவேன், சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கிறப்ப அப்புறம் வெளியில வேலை பார்க்குறப்போ எப்பவுமே ஊர்ல யாரு கூடயாச்சும் டச் வச்சுக்க, ஊர்ல என்ன நடக்கு

0: இது மழை பெய்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிச்சுக்க, எங்கள்கிட்ட கேட்காட்டியும் பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டாச்சு கேட்டுக்க அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே எங்கேயாச்சும் மழை பெய்யுது அப்படின்னா ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு யார்ட்டாச்சும் கேட்போம். அது ரொம்ப நாள் கழித்து பார்த்தா எல்லா இடத்துலையும் மழை பெய்யும், எங்கள் ஊர் பக்கம் மட்டும் மழை பெய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வரும். ஸோ அதனாலேயே எப்படின்னா வந்து எங்கள் அப்பா சொல்கிறது என்னென்னா, ஊர் நல்ல ஊர், இங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பாங்க. ஏன்னா நான் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் சொல்லலை நான் வேலையை விட போகிறேன்ட்டு. ஏன்னா என்னோட இதில் மட்டும்தான் என் குடும்பம் இயங்கிட்டு இருந்துச்சு.
1: உங்களுடைய பொருளாதாரம் தான் உங்களுக்கு வந்து மெயின் சோர்ஸ்.
0: ஆமாம். ஸோ திடீர்னு நான் வேலையை விட்றேங்கிறது நானாக பிளான் பண்ணி எடுத்த முடியும் கிடையாது. அது சடனாக நடந்தது, ஏதோ ஒரு எமோஷனாக எடுத்த டிசிஷன் தான் அது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வீட்டில் சொல்லவே இல்லை, யாரோ இன்னொருத்தவங்க மூலியமாக தான் தெரியும். அப்போ வந்து அப்பா என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ வந்து எங்களுக்கு எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நீ இங்கே ப்ரிப்பேராக இருந்துக்கோ, இங்கே ஃபைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆட்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோ,
1: சமாளிக்க
0: தெரிஞ்சுக்கோ. ஏன்னா வந்து ஊர் நல்ல ஊர், இங்கே இருக்க ஆட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீ கரெக்டாக ஹேண்டில் பண்ண,
1: அது எல்லா இடங்கள்லையும் அரசியல் இருக்க தான் செய்யும். ஆமாம்.
0: ஸோ அது எப்போவுமே எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் ஊர் நல்ல ஊர், மக்கள் தான் கொஞ்சம் இது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே நான் வச்சுப்பேன், அதை யோசிச்சுப்பேன்.
1: அப்பா சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு எப்பவுமே மனசுல இருந்துரும். யார் என்ன பேசினாலும் எந்த நடந்தாலும் நீங்க இப்படிதான் எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால ஒண்ணு இல்லை
0: அப்படின்னு நினைச்சு. யாருக்கிட்ட இருந்தாலும் வரும்.

0: நிமல் ராகவன் அவர்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு தெளிவா எதை பத்தியும் யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கான சுதந்திரம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வீட்டில இருந்தா, இல்ல உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்பு, நீங்க பழகுன மக்கள், அவங்க கிட்ட இருந்து நீங்க கிடைச்சதா இந்த சுதந்திரம்? அதாவது ஒரு முடிவு எடுத்து நீங்க அது மூலியமா பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா நாலா பக்கம் யோசிக்கணும், பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம யோசிக்க தோணும். பட் நீங்க அதை எடுக்கிறீங்க,
1: யோசிக்கிறதெல்லாம் இல்ல, நான் திடீர்னு எடுத்துருவேன். இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா
0: அந்த சுதந்திரம் எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறேன்.
1: அது தெரியல, அது தானாவே வந்தது போல. ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிறைய பார்த்தாச்சு. அதனால வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஒரு எங்க தாத்தா அம்மாவோட அப்பா, அப்புறம் வந்து இந்த சைடு கொஞ்சம் சொந்த பந்தங்க, ஸோ அவங்களோட ஹோல்டுலேயே தான் இருந்தேன். சின்ன விஷயமா இருந்தாலும் நான் அவங்களோட டெசிஷனையோ அவங்களோட இதை தாண்டி தான் போகணும். பட் ஒன்ஸ் நான் வந்து வெளியில் போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிது. ஸோ பட் அதுக்கப்புறம் எல்லா டெசிஷனுமே ஜஸ்ட் லைக் தட் எடுக்கிறது தான், அது யோசிக்கிறதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல இது தேவை, இது பண்ணியே ஆகணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறப்போ, வேற வழியே இல்லை, நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான்
0: யாரையும் எதிர்பார்க்க வேணாம். அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணுங்கிறத விட ஏன் நாம பண்ணக்கூடாது?
1: இதுக்குள்ள வந்தது காரணமும் அதுதான். நான் ஃபர்ஸ்ட் அந்த நெடுவாசல் போராட்டம் இது பண்ணப்போ நான் வந்து இந்த நியூஸில் ஃப்ளாஷ் ஆச்சு. ஒரு சேனலில் வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி நெடுவாசலில் வந்து ஒரு நிறுவனம் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து யாராச்சும் பேசுவாங்க, அதை பற்றி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பெருசாக யாருமே கண்டுக்கல, சும்மா குரூப்பில் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறேன் சோசியல் மீடியாவில். என்னென்னா, இதுக்கு முன்னாடி வாடிவாசலுக்காண்டி போராடணும், இப்போ நெடுவாசலுக்கான போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு, லெட்ஸ் ட்ரெண்ட் திஸ் ஹேஷ்டாக் அப்படின்னு சேவ் நெடுவாசல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். அந்த போஸ்ட்லேருந்து நிறையா கனெக்ட் வருது, நிறையா பேர் ரீச் பண்ணுறாங்க. அப்படியே பில்டு பண்ணி ஊர்லேயும் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது, அப்படியே கனெக்ட் ஆகி போகுது. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும், பெருசாக இந்த வீடியோஸ் இந்த மாதிரி எதுவுமே யாருமே பேச ஆரம்பிக்கும். ஜல்லிக்கட்டப்ப யார் யாரோ என்னென்ன பேசி தெரிஞ்சவங்க, மாட பாக்காதவங்க கூட அதை பத்தி
0: அதுக்காக போராடினாங்க. அந்த களத்துக்கே வந்தவங்களா இல்ல, ஆனா மெரினால அவ்வளவு கூட்டம்.
1: சோ இத பத்தி யாருமே பேசல அப்படிங்கறப்போ, ஒரு நாள் நைட்டு அபுதாபில நான் ரூம்ல இருந்தேன். ரூமை விட்டு வெளியில வந்து, ஏன்னா என் ரூம்ல இருக்கவங்களுக்கும் நான் பேசினேன். எனக்கு ரொம்ப நான் ஷைட் ஆயிப்பேன், ஸ்டேஜ் ஃபியர் இப்பவுமே இருக்கும். எத்தனையோ ஆயிரம் மேடைகள் ஏறிட்டேன், இப்பவுமே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். போல்டா மைக்கை பிடிச்சி பேச தெரியாது, கீழே விட்டு ஒரு 1000 பேரை ஹேண்டில் பண்ணாலும் பண்ணிடுவேன். மைக்கை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு
0: இப்ப
1: அந்த மாதிரிதான். ஸோ அப்போ நான் வந்து யாருமே பேச மாட்டாங்கிறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ நான் போட்டேன். நானாக ஒரு வீடியோ போட்டேன்,
0: நீங்கள் ஓன் வாய்ஸ்
1: ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். எனக்கு அது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடிலாம் நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணதே கிடையாது. அப்போ நான் எனக்கு மைண்டில் தோணுது என்னன்னா, யாராச்சும் பண்ணுவாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க, இப்போ நம்மளாச்சும் பேசுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். பட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமும் எனக்குள்ளே இருந்த அந்த
0: ஆதங்கம்
1: அந்த தயக்கம் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அப்புறம் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து எல்லாமே இது வரைக்கும் அந்த த்ரூ சோஷியல் மீடியாவில் நடந்தது எல்லாமே எப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் எடுத்த டெசிஷன், யாருமே பண்ணலையே நம்மளாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான்.
0: வெற்றியை தேடி ஓடாமல் ஒரு தேவையை தீர்க்க ஓடிய மனிதரின் பயணம் தான், அதாவது நிமல் ராகவனின் பயணம் அப்படின்னு சொல்லலாம். உலகெங்கிலும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு எண்ணம் தான், எல்லா பக்கமும்

0: தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது, விவசாயிகளுக்கு தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுடைய தாரக மந்திரம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சார், அதாவது உங்க அக்கா தங்கச்சி உடன் பிறந்தவர்கள் அந்த மாதிரி இருக்காங்களா, இல்லை நீங்கள் ஒரே பையன் தான்? அக்கா ஒன்று, நீங்கள் ஒருத்தர் தான். நீங்கள் சொன்னீங்க பொருளாதாரத்தில் உங்களை நம்பி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு ரூபாய் எதிர்பார்க்க முடியாது. எப்படி வீட்டில் சமாளித்தாங்க?
1: எங்களுக்கு வந்து அந்த தென்னை வருமானம் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதில் ஓரளவு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நல்ல எனக்கு சேலரி, நான் எப்படின்னா
0: இப்போ நிறைய சம்பளம், இப்போ
1: வீடுன்னு மட்டும் இல்லை, நான் துபாயில் இருக்கப்போ எங்கள் ஊர்லேருந்து நிறையா பேர் ஊருக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேலை வாங்கி கொடுப்பேன், நானே ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து வீசாலேருந்து எல்லாமே இது பண்ணி. ஸோ அந்தளவுக்கு என்னால் ஓரளவு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ கடன்லாம் அடைச்சாச்சு, எல்லாமே கரெக்டாக இப்படி கிராஃப் ஏறப்போ விட்டுட்டு வந்துட்டேன். அந்த விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே அவசரப்பட்டோம் அப்படிங்கிறது தோணும், ஏன்னா ஒரு பேக்கப்போட நம்ம இங்க வந்திருக்கணும்.
0: கொஞ்சம் ஆமா,
1: ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் இனிஷியலா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு சிரமமா. இதை தாண்டி நம்ம வீடுகளுக்கு என்ன மாதிரி செய்தி வரும்னா, இவங்க குளம் வெட்டுறாங்க, இது பண்றாங்க, ஃபண்டு கண்ணாப்புலான்னு வரும்,
0: அதில் வச்சு ஜாலியாக வாழ்கிறாங்க,
1: காசு நிறையா வருது, அது இது நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்கே வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லலாம் நான் வந்து 1 கிராம் தங்கம் கூட கிடையாது எங்கள் வீட்டில், எல்லாத்தையும் வாங்கி இது
0: பண்ணியாச்சு,
1: அடகு வச்சுட்டு அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
0: உங்களை வந்து எப்படி வீட்டில் இவ்வளோ தூரத்துக்கு நம்பினாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன பையன், ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த
1: இல்லை நான் 30 வயசு அப்போ,
0: ஓகே 30 வயசுன்னு கூட, அது கூட இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு தான். அப்போது எப்படி உங்களை நம்பி அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு வீட்டில் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க?
1: ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் நான் நினைக்கிறது என் சைடு. ஏன்னா நம்ம எங்கே போய் வேலை பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு தான் போகணும், வீட்டில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. அப்பாவும் சரி அம்மாவும் சரி பயங்கர என்கரேஜ் பண்ணுவாங்க அப்போலேருந்தே. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு சர்ஜரி ஃபெயிலியர்னால இந்த சைடு எதுவுமே செயல் இருக்காது, ஸோ ஒரு சைடு மட்டும்தான். பட் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்லாம் போஸ்ட் பயங்கரமாக கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் ஒரு ஏரியா, இப்போ அண்ணா நகர், அங்கே வந்து ஒரு லேக் ரெஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எங்கள் அப்பாவுக்கு தெரிய வருதுன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து இன்னைக்கு அண்ணா நகரில் வந்து ஒரு ஏரி இது பண்ண
0: போகிறேன்.
1: ஸோ அதோடு விடாமல் அண்ணா நகரோட என்ன சிறப்பு, அண்ணா நகரில் எங்கள் அப்பாவோட பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அந்த கனெக்ஷன் அந்த ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி பற்றி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி
0: எப்போ உங்களுக்கு அட்மின் ஒர்க் எல்லாம் அப்பா தானா,
1: பயங்கரமாக அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம். அம்மாவும் அதே மாதிரி, ஏன்னா வேறு சந்தோஷம் எதுவுமே நான் கொடுத்ததில்லை அவங்களுக்கு எப்போவுமே, ஆஸ் எ ஒரு சன்னா இந்தந்த வயசில் இந்தந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கணும்ல, அதை எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது.
0: பட் 4 பேர் வந்து உங்கள் பையன் இதை பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு உங்களை பற்றி பெருமையாக சொல்லும்போது அதுதானே சந்தோஷம்.
1: அது
0: பொருளாதாரங்கிறது நெக்ஸ்ட்டு.
1: ஆமாம், அம்மா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, எங்கள் அம்மா வந்து தாத்தா வந்து சிவில் இன்ஜினியர், கொஞ்சம் வெளியில் தான் வேறு வேறு ஊரில் தான் படித்தாங்க. எங்கள் அம்மா லாஸ்ட்டாக மாயவரத்தில் 10th முடித்ததோடு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பு 1980 10th படிச்சிருக்காங்க. அந்த குரூப் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 35 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிட்டாங்க, 40 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: இந்த சோஷியல் மீடியாவில்
1: ஏதோ ஒரு இதில் கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க, அவங்க ஸ்கூல் குரூப், அதில் போட்டாங்க. எங்கள் அம்மா அவங்கள போட்டு சாகடிக்கும், இப்போ வரைக்கும் என் நியூஸு என் வீடியோ எதுவும் வந்தாச்சும் அதில்
0: அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு.
1: இப்போவும் சொல்கிறேன், இப்போ இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஏதாவது போஸ்ட் இது வந்தனாலும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்படும்.
0: உங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே உங்களுக்கு 2 கண்கள் மாதிரி.
1: அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட், அப்பா கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து என்னை வந்து ஏன்டா இது பண்ற, ஏன்னா அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் போவோம் வீட்டுக்கு, ஏதாச்சும் பண்ணுவாங்களா நம்மளை இது பண்ணணும்,
0: கண்டிப்பா
1: அவ்வளோ இது போவோம், எனக்கிட்ட வரவே வராது அந்த செய்தி எதுவுமே, அந்த மாதிரி தான். அதனால அவங்கதான்,
0: அதாவது பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நிமல் ராகவன் அவர்கள்.

0: உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் சோர்வாகும்ல. எப்பயுமே ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியாது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி பொது விஷயங்களில் இறங்கும் போது அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன உங்களுக்குள்ள ஒரு மந்த்ரா இல்லை நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க மறுபடியும் உங்களை அந்த முதல் நிலைமைக்கு, அதாவது பழையப்படி நீங்கள் வர்றதுக்கு?
1: தண்ணி தான் ஆக்சுவலாக,
0: தண்ணி வந்து
1: தண்ணி தான். ஏன்னா வந்து இப்போது நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன் மாடு ஆடு உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்ட். எவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனை வரும், டெய்லி ஒரு பிரச்சனை வரும். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஏரி குளத்தில் வேலை பார்த்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவ்வளோ பிரச்சனைன்ட்டு. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 315 ஏரி, ஒரு இதுலேயும் வேறு வேறு ரூபத்தில் பிரச்சனைகள். ஸோ அது எல்லாமே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதை நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிற மாதிரி அந்த இடத்துல தண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லாமே காணாம போயிடும், எதுவுமே நம்ம மனசுல நிக்க. சோ அந்த தண்ணி தான்.
0: எத்தனை ஆண்டு காலம் நீங்க இந்த நீர் நிலைகளுக்காக நீங்க உங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க?
1: 2019
0: கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் கிட்ட. இப்போ இந்த 7 வருடங்கள்ல நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுதான் அப்படின்னா நீங்க பேரு ஊரெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் நீங்க சந்திச்ச அந்த ஒரு பிரச்சனை இதுதாங்க இந்த 7 வருஷத்துல நான் பார்த்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா?
1: நிறைய இருக்கும். அது ஒரு சில விஷயம் வந்து நம்மளை எமோஷனலா அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயம் வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது லைஃப் த்ரெட்லாம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு இப்பவுமே வந்து கன்மேன் உண்டு கூட, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அதை தாண்டி வந்து
0: செக்யூரிட்டிஸ் கன்மேன் நீங்க ப்ரொடெக்ஷனுக்காக கேட்டீங்களா? இல்ல
1: இல்ல, கவர்மெண்டே கொடுத்தாங்க.
0: சூப்பர்.
1: ஆமாம். ஸோ அது ஆல்மோஸ்ட் இப்போ 2 வருஷம் ஆக போகுது. போன ஏப்ரல்லேருந்து இருக்காங்க. அந்த மாதிரி தான், எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க கூட வருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தாண்டி வந்து இந்த மண்ணை எடுத்து விற்கிறவங்க, அந்த இங்கே மாஃபியா ரொம்ப பெரிய மாஃபியா, அப்புறம் அந்த என்க்ரோச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களாக இருக்க மாட்டாங்க, அந்த ஏரியாலே பவர்ஃபுல்லான ஆட்களாக தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த இடத்துலையும் 1 கிராம் மண் கூட எடுத்து விற்க விட மாட்டோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அடுத்து நாங்கள் வேலை பார்க்குறப்போ ஆக்கிரமிப்புகள் எடுத்துருவோம். ஸோ அதில் நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த நமக்கு அந்த புகழ் பேர் அதெல்லாம் தமிழோடு வந்தாலும் நம்ம கூட சேர்ந்து இந்த பகை

0: இந்த ஹேட்டடுங்கிறதும் வந்துகிட்டே இருக்கும்
1: கூட வந்துட்டு.
0: ஸோ அதுவும் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்களை இருக்க மாட்டாங்க, பெரிய ஆட்களை இருப்பாங்க. இதை தாண்டி வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஏதோ ஒரு கருத்தோ இல்லை ஒரு இதுவோ வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க டீம் கூட நம்ம சேர்ந்து ஒரு ஏரி மீட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் பயங்கரமா பாராட்டுவாங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில. அந்த பார்ட்டியை பிடிக்காதவங்க
1: ஆப்போசிட் பார்ட்டி,
0: ஓ நீ இந்த கட்சியா அப்படின்னு வந்துருவாங்க. பட் யாருமே அங்க ஒரு ஏரி மீட் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத விட்டுருவாங்க.
1: நீங்க அவங்களை
0: அதே மாதிரி இன்னொரு பார்ட்டி கூட போயிட்டு வேலை பாக்குறப்ப சேம் பார்ட்டி யார் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணனோ அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாதிரி மாதிரி வரும். நான் வந்து ஒரு வாட்டி பதிவே போட்டேன், நான் வந்து இவரை பார்த்தா இந்த கட்சிங்கிறீங்க, அவரை பார்த்தா அந்த கட்சிங்கிறீங்க, இவரை பார்த்தா இந்த கட்சிங்கிறீங்க. நான் எந்த கட்சியுமே இல்லையா, எனக்கு வந்து வேலை நடக்கணும், எனக்கு யார் வேணாலும் என் கூட வாங்க வேலை பண்ணுங்க, நான் ரெடி, எனக்கு அதுதான் தேவை. அதே நேரத்தில் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், யாரையும் நான் வேண்டாம்னு சொல்லவும் மாட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நான் பொலிட்டிக்ஸ்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப கன்வே பண்ணிட்டே வருவேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டப் பார்க்கணும்.
1: அவங்களுக்கு உங்களால் புரிய வைக்க முடியாது, அதாவது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்காக இல்லை, அவங்களுடைய குழந்தைங்களுக்காகவும் இந்த அவங்களுடைய
0: அது மெஜாரிட்டிக்கு புரியும். இந்த புள்ளி பண்ணணும் அப்படின்னே ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அதுதான் அவங்க வேலை. அது
1: அவங்கள ஒன்றும்
0: பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோ கடந்து போகணும்னு நினைச்சாலும் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணிடுவோம் அது.
1: நீங்கள் வந்து இந்த குளங்களில் ஏரிகளில் வந்து மண்ணை எடுத்து அதை ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தி தண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய எய்மே, அதுதான் குறிக்கோள். அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து இந்த மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா, அந்த அலட்சியத்தை அவங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் தூர்வாரி எல்லாம் பண்ணிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த வருடங்கள் அதை வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை
0: மெயின்டைன்
1: பண்ணாதான் அது அப்படியே இருக்கும், அந்த இதை மக்கள் மனசில் நீங்கள் புரிய வச்சிடுறீங்களா?
0: இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 10-15 ப்ராஜெக்ட்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போவோம் ஒரு இடத்துக்கு, நம்ம போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த ஏரியை சுற்றி இருக்க போகிறது அங்கே இருக்க மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு அதோட பொறுப்பு வரல அப்படின்னா சஸ்டைனபிலிட்டிங்கிறது வாய்ப்பே இல்லை. அதனால நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ நீங்கள் இது மாதிரி தம்பி எங்கள் ஊரில் ஒரு ஏரி சீரமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரிக்கா நான் வரேன், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மீட்டிங்கில் போய் பேசுகிறப்பே நம்மளை மாதிரி ஒரு 5-6 பேர் கனெக்ட் ஆகிடுவாங்க, அவங்கள நான் முன்னாடி நிற்க வச்சு வேலை பண்ண வைப்பேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க் நடக்கிறப்பவே முதல் நாள்லேருந்து ஊரில் இருக்க ஆட்களையும் எங்கேஜ் பண்ணிடுவேன். ஸோ அவங்க அதை பார்ப்பாங்க, அதை பார்க்குறப்பவே அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து ஒரு பொருள் தேவை, அதாவது பொருளாதார இது தேவை, பிளானிங் தேவை, நிறையா வேலைகள் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் தண்ணி, தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி வர்றப்ப அவங்களோட மனநிலையே மாறிடும், அவங்க ஏற்கனவே பண்ண தவறை வந்து திருப்பி பண்ண மாட்டாங்க. இது கிராமங்களில், ஆனால் சிட்டிஸில் அப்படி இல்லை. சிட்டிஸில் இன்னுமே அந்த பொறுப்பு அப்படிங்கிறத வரல. அதனால் நான் சிட்டிஸில் ஒர்க் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்ம போவோம், நம்மளை நம்பி சில பேர் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோ சிரமப்பட்டு மீட் எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி போய் பார்க்குறப்ப குப்பை போட்டுட்டு இருந்தால் நமக்கு அது ரொம்ப இதாக வரும். ஸோ அது எங்கே தேவையோ அங்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறது.
1: யாருக்கு அது தேவையோ அங்கே பண்ணிடலாம். ஏன்னா இருக்காங்களோ
0: இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சிட்டியில் என்னானாலும் பைப்பை திறந்தா தண்ணி வந்துடும், யாராச்சும் வர வச்சிருவாங்க, ரெண்டு பேர் ரோட்ல வந்தா போதும் வர வச்சிருவாங்க,
1: ஃபோன் பண்ணா லாரி வந்துரும்
0: வந்துரும், இல்லைன்னா காசு கொடுத்தாச்சும் வர வச்சிருவாங்க. பட் அங்க கிராமத்துல அப்படி இல்லை, அந்த ஏரியிலயோ குளத்திலயோ குட்டையிலயோ தண்ணி இருந்தாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம்.
1: நீங்க முதல் முதல்ல உங்க களத்துல இறங்கினப்போ உங்க ஊர்ல உள்ள அந்த பேரா ஊர்னியோட அந்த பெரிய ஏரியை தான் நீங்க கிளீன் பண்ணி பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்த விவசாயத்துக்கும் நீங்க ஏரியை கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏரியில தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறமா பண்ண விவசாயத்துக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க?
0: நிறைய மாற்றம். ஏன்னா வந்து அந்த ஏரி குறிப்பாக சொல்லணும்னா ரோடு ஏரி எல்லாம் ஒரே அளவுலே இருக்கும். ப்ளஸ் பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் ரொம்ப பக்கம், அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். அங்கே சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷனும் இருந்துச்சு, நிறையா போரில் தண்ணி வராமல் போயிடுச்சு, போர் வச்சுருந்தவங்களுக்கும். அதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் விவசாயம் பண்ண முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த ஏரிக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு ரீசார்ஜ் ஆச்சு, நிறையா போரில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, புதுசாக விவசாயமும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் 3 போகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அந்த லெவலுக்கு தண்ணி அங்கே தேக்கி வைக்க முடியும்.
0: வருஷத்துக்கு 1 போகம் பண்ணுறதே பெரிய சேலஞ்சாக இருந்த இடத்துல 3 போகம் விவசாயம் பண்ணுற மாதிரியும் மாறிடுச்சு.
1: உங்கள் கல்வி உங்களுக்கு ஒரு தொழிலை தரலாம், ஆனால் உங்கள் சமூக பொறுப்பு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரும். எஸ், இன்னைக்கு உலக அளவில் தண்ணி அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க, தண்ணி தான் இவங்களை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்ணீருக்காக போராடுகின்ற ஒரு உலகம் வந்து அடுத்ததா வரலாம், அதாவது ஒரு போரே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தண்ணி கஷ்டத்துக்காக. ஸோ அதெல்லாம் வேண்டாங்க, நம்ம கரெக்டாக பொறுப்பாக இருந்தால் போதும், இந்த தண்ணி பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பொறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிமல் ராகவன் அவர்கள்.

0: உங்கள் பணியை பயங்கரமாக உலக அளவில் பாராட்டிகிட்டு இருக்காங்க, உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இன்னும் நான் வந்து இது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாராட்டுகளாம் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு தான். நீங்கள் என்னென்ன ஐடியாலாம் வச்சுருக்கீங்க?
1: முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல இந்த பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த உலகப்போர் கூட தண்ணிக்காக வரலான்ட்டு. அது ஆக்சுவலாக இல்லை, அந்த உலகப்போர்லாம் வந்துருச்சு. அந்த உலக போருக்குள்ள தான் நம்மலாம் இருக்கமே. ரொம்ப நாளாச்சு. தண்ணிக்காண்டி போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, தண்ணிக்காண்டி சுட்டுக்கு சாகுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டாக கூட ஆப்பிரிக்கால சாட்னு ஒரு நாட்டில் ஒரு தண்ணி பிரச்சனையால 42 பேர் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு. ஸோ அந்த வேர்ல்டு வார்லாம் வந்துடுச்சு,
0: இன்னும் தெரியாம இருக்கு.
1: ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய லெவல்ல நடக்கணும் அப்படிங்கறது ஆசை. குறிப்பாக சொல்லணும்னா, நான் வந்து தண்ணி பிரச்சனைக்காண்டி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்கள் போயிருக்கேன். விதர்பா ஃபார்மஸ் விசியல் அதிகம் நடக்கிற விதர்பா, ரன் ஆஃப் கட்ச், ராஜஸ்தான், அதே மாதிரி வந்து குஜராத்தில் உள்ள இன்டீரியர்ஸ், ஜம்முவில் கொஞ்சம் இடங்கள், மகாராஷ்டிரா, கர்நாடகாவில்,

0: ஆந்திராலேன்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதே மாதிரி வேர்ல்ட் லெவல்லையும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்ததுலேயே கொடூரமான தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இப்போவும் தமிழ்நாட்டில் இருக்க ராமநாதபுரத்தில், குறிப்பாக கமுதி கடலாடி முதுகுளத்தூர் பகுதிகளில். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இப்போ போய் பார்த்தாலும் ஒரு 1000 பேராச்சும் அந்த பகுதிகளில் ஒரு வண்டி ஒன்று வச்சுருப்பாங்க, 5 குடம் இருக்கும், அந்த குடத்தை வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கிரைசிஸ் பற்றி பெருசாக முன்னாடி தெரியாது, ராமநாட் கிரைசிஸ் பற்றி ஓரளவு தெரியும். பட் எனக்கு அது ஃபுல்லாக தெரிஞ்சது எப்போ அப்படின்னா, எங்கள் அப்பாவோட டெத்து முடித்து திவசத்துக்கு ராமேஸ்வரம் நாங்கள் போகிறோம். ராமேஸ்வரம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 மணி நேரம். ஸோ ராமேஸ்வரம் போகிறப்போ அந்த வழியில் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நான் பார்க்குறேன் நிறைய பேர் அந்த வண்டியை வச்சு
1: தள்ளிட்டு போனாங்க.
0: ஸோ இந்த சீன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. தோசை அங்கே போய் தங்கிட்டு மறுநாள் ஊருக்கு வரோம். வர்றப்போ மழை பெய்யுது, அதே சீன் பார்க்குறேன். மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யாட்டியும் சரி இவங்க வந்து தண்ணிக்காக ஓடிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ராம்நாட்லேருந்து ஒரு டீம் அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு இங்கே பிரச்சனை இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ண வேண்டியது இங்கே தான் அப்படின்ட்டு.
1: எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம்,
0: எனக்கே வெக்கமாக இருந்துச்சு இது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு எவ்வளோ நாள் அப்படின்ட்டு. அப்போ எதுனா ஒருத்தர் பதிவும் போட்டார், ஆப்பிரிக்காலாம் போய் வேலை பார்க்குறீங்க ஆப்ப நாட்டை பார்க்க மாட்டீங்களே அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா ராமநாதபுரம் வந்து சவுத் ஏஷியாலே மிகப்பெரிய நெற்களஞ்சியமாக இருந்த இடம், அதே மாதிரி மிகப்பெரிய நீர்நிலைகள் இருந்த ஊர், இருக்கிற ஊர் இப்போ இருக்கு
1: இருக்க.
0: ஸோ நார பறக்காத 48 மடையாண்ட ராமநாடுன்னு ஒரு பாட்டே இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பெரிய கண்மாய்கள் இருந்த ஊர். அதே மாதிரி ராமநாதபுரம் பகுதிகளில் நீங்கள் ஊர் பேர் எடுத்துக்கிட்டாலும் 10 ஊருக்கு 2 ஊராச்சும் குளம் குட்டை கண்மாய் தாங்கல் ஏந்தல் அப்படிங்கிற பேரில் தான் முடியும். ஸோ அப்பேற்பட்ட நீர்நிலைகள் இருந்த ஊர் தண்ணி பஞ்சம் வந்தது காரணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயம் பார்த்தாங்க. ஒரு சில ஊரில் போய் பார்த்தா பைப்பு அந்த குழாய்க்கு வந்து பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 8-10 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இந்த ஒச்சத்தேவன் குட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு, அதுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குடம் நிரம்பும். ஸோ அந்த மாதிரி இடத்துல 50 பேர் ரவுண்டாக உட்காந்துருக்காங்க, 10 பேர் கயத்தில் வந்து ஒரு வாலியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க.
1: அதுக்கு பேர் ஒட்டு தண்ணி இறைக்கிறது.
0: ஒரு மணிக்கு பார்த்தேன் அந்த இது. அதே மாதிரி அவ்வளோ சின்ன பிள்ளைங்க வந்து ரோட்டில் குடத்தை எடுத்துகிட்டு ஓடுறதை பார்த்தேன். கிட்னி இஷ்யூஸ் அவ்வளோ பேருக்கு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதை தாண்டி வந்து ஒரு சில ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.
1: தண்ணி பிரச்சனை, அதே மாதிரி சொந்தக்காரங்க வர மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க,
0: தண்ணி இல்லை. அதே மாதிரி ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஊரில் வர்ற வருமானத்தில் 20-30% குடிக்கிற தண்ணிக்காண்டியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இல்லாத வீடே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, லோயர் மிடில் கிளாஸ்ல டவுரியில ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சான் அந்த வண்டி.
1: ஆமா, சீதனமா குடுக்கிறது அந்த வண்டி.
0: அது வந்து அந்த ஊர்ல இருக்க எம்பி வீட்லயே அந்த வண்டி இருக்கு, சாதாரண ஆட்கள் வீட்லயும் இருக்கு. அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒருத்தவங்க 2 பேராச்சும் இந்த தண்ணி எடுக்க போறப்ப ஆக்சிடென்ட்லயும் இறக்குறாங்க, இல்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. பல உயிரினங்கள், அதாவது அந்த குறிப்பா சொல்லணும்னா பல்வேறு வகையான ஆட்டு வகை, மாட்டு வகை, நாய் இனங்கள் வந்து தண்ணி இல்லாம அழிஞ்சிருக்கு.
1: ஆமா, ஏன்னா அந்த சைடு கால்நடை வளர்ப்பு வந்து அதிகம், அது ஒரு பிசினஸ் அவங்களுக்கு.
0: அதே மாதிரி இந்த சீமைக்கருவேல மரங்களோட ஆக்கிரமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ராமநாதபுரத்தோட பனை, ராமநாதபுரத்தோட புளி உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட். அப்படிப்பட்ட புளிய மரமும் பனை மரமும் 1000-கணக்கான மரங்கள் பட்டு போயிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு பவுன்ஸ் பேக் ராம்நாடு அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று இது பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இது வரைக்கும் ஒரு 22 கால்வாய்கள் அங்கே இது பண்ணியிருக்கோம், ஒரு 35 கண்மாய்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2-3 இடத்துல வந்து 2 போகம் விவசாயம் பண்ண வச்சாச்சு. நிறைய பேருக்கு ஊர்ல இருந்தும்.
1: எந்த ஊர்ல? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல
0: சாயல்குடி பக்கத்துல.
1: சரி.
0: ஆமா. சோ அந்த மாதிரி வேலைகள் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து அந்த மக்களோட அன்பும் பயங்கரமா இருக்கும்.
1: ஆமா,
0: ஏன்னா வந்து அவங்கள எப்படி சொல்றது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தப்போ அங்கேருந்து சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பெரிய குளம்னு ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரத்தில், அங்கே வந்து ஒரு 12 கிலோமீட்டர் கால்வாய் சரி பண்ணி கொடுத்து அந்த பெரிய குளம், பெரிய கண்மாய், சின்ன கண்மாய், குடிதண்ணி ஊர்னி எல்லாமே 1 வருஷத்துக்கு கழிச்சு நிரம்பிச்சு. ஸோ அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா ஊரை கூட்டி ஒரு கிராம சபை தீர்மானத்தில் தீர்மானம் போட்டு அந்த ஓடைக்கு வந்து என் பேர் வச்சு கல்வெட்டு திறந்துட்டாங்க அங்கே. ஆமா, அந்த மாதிரி
1: சந்தோஷம்
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, ஏன்னா வந்து யார் இவன் இங்க இருந்தோ வரான் இங்க வந்து பாக்குறான்.
1: ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சோர்ஸ்க்காக விஷயத்துக்காக இந்த மாதிரி நான் இதை பண்றேன் அதை பண்றேன் என்ன நம்புங்க, 10-11 உங்களே நினைச்சிருப்பாங்க.
0: இப்போ நெக்ஸ்டா நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதுல ராமநாதபுரம் பெரிய கண்மை சீரமைக்க போறோம். ரொம்ப சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பெர்மிஷனுக்காக. பெர்மிஷன் சொன்னா ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வீக் அபிராமம்னு ஒரு இடம் இருக்கு, அபிராமம் பெரிய கண்மை, அதுவும் ஒரு 1200 ஏக்கர். ஸோ அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ராம்நாடு வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம்.

0: ஸோ என்னோடய ஆசை என்ன அப்படின்னா, இந்த ராமநாதபுரத்தில் அந்த நாரப்புறக்காத 48 மடையாண்ட ராமநாடு மறுபடியும் அதே நிலைமைக்கு வரணும். ஸோ அதே மாதிரி மிகப்பெரிய நெற்களஞ்சியமாக ராமநாதபுரம் ஆகணும்
1: அப்படின்னு மாறணும். அந்த வீடு வீட்டுக்கு இருக்கிற தள்ளி வண்டி மறையணும்,
0: அந்த வண்டியே இல்லாமல் போகணும்,
1: வண்டியே இல்லாமல் போகணும்.
0: அதுதான் வந்து பெரிய ஆசை.
1: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஏரி மனிதன் அப்படின்னு தான் உங்களை எல்லாரும் ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சிருக்கோம், பார்த்ததுலேயும் அப்படிதான். இந்த பேர் உங்களுக்கு வச்சது யார்? ஏன்னா அந்த பத்தின தகவல் எனக்கு கிடைக்கல.
0: இல்லை, அது ஒரு ஒரு இடத்துல ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ மீடியாவில் வந்து அந்த ஏரி மனிதன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அந்த வாட்டர் வாரியர்னு க்ளோ அந்த இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுறப்ப சொல்லுவாங்க. அது வந்து பெட்டர் இந்தியான்னு ஒரு மேகசின் இருக்கு, ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அவங்க வந்து ஒரு இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிற அந்த வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸை ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இது மாதிரி பண்ணி, அப்புறம் மக்களுக்கு முன்னாடி அவங்கள அடையாளப்படுத்தி ஓட்டிங்லாம் பண்ணி அவங்களோட ஒர்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 2020 பேரில் என்ஐ சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து வாட்டர் வாரியர்னு ஒரு இது கொடுத்தாங்க.
1: ஸோ அந்த பட்டம் அங்கே கொடுக்கப்பட்டது.
0: அப்புறம் கென்யாவில் வந்து கித்துயின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சுதாங்க. அங்கே வந்து வாம்புவா அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. வாம்புவானா ஸ்வஹிலி அவங்களோட லாங்குவேஜ், அதில் வந்து சன் ஆஃப் ரெயின் அர்த்தம். அங்கே அந்த மாதிரி பேர் இருக்கும். ஸோ மீடியாவில் அப்படி தான் அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க.
1: நேர்களே, எனக்குள் நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஏரி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது அது வந்து சும்மா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படிலாம் இருக்கிறது கிடையாது, ஆயிரக்கணக்கில், அதாவது 1000
0: எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு சில இது வந்து 5 ஏக்கர் இருக்கும், ஒரு சில ஏக்கர் 200-100 ஏக்கர் இருக்கு.
1: ஓகே, நான் கேட்கறது வந்து பெரிய பெரிய ஏரிகள் 1000 கணக்கில் போயிடலாம். நீங்க அந்த ப்ராஜெக்டை எப்படி பிளான் பண்றீங்க? உங்களுக்கு வந்து நீங்க படிச்சது எல்லாமே இந்த நீர் மேலாண்மையை பத்தியா, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கறேன்.
0: நான் படிச்சதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
1: என்ன பேசிக்கா நீங்க?
0: நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் ஈசி. ஸோ எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் படித்ததுக்கும் எனக்குமே சம்மந்தம் கிடையாது, அதுவுமே நமக்கு பெருசாக அறவேக்காடு தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணலை, இதுதான் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு இதுக்குள்ளே போய் நானும் ஒரு ஆளாக சேர்றேன், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் நிறையா இடத்துக்கு போகிறோம், நிறையா ஒர்க் பண்ணுறோம். ஒரு ஒரு ஒர்க்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து இப்போ ஒரு 300 லேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால், திடீர்னு ஒரு தாத்தா வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு போவார். நான் என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அந்த பேப்பரில் வருது, ஐ மீன் டாக்குமெண்டட் ஒர்க். அப்போ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அந்த PWD இருந்தவங்க, அந்த கான்ட்ராக்டர்ஸ், அவங்களோட இன்புட்ஸ் வாங்குவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஃபார்மர்ஸோட இன்புட்ஸ் நான் வாங்குவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏரியோட ஹிஸ்ட்ரி, எந்த சைடு அதிகம் தண்ணி இருக்கும், எந்த சைடு அதிகம் தண்ணி வரும், எந்த சைடு தூர்வாரி வேலை பார்த்தா தண்ணியை நம்மளால் மேக்ஸிமம் சேமிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தான் தண்ணி. ஸோ இது எல்லாரோட இன்புட்ஸையும் சேர்த்து தான் வேலை பார்ப்பேன். ப்ளஸ் ஒரு ஒரு லேக்கும் ஒரு சில லேக் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சில இது வேறு வேறு மாதிரி இருக்கும். அடுத்தடுத்துன்னு போகிறப்போ ஒன்று ஒரு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும். அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது தான். அப்புறம் கொஞ்சம் இன்புட்ஸ் நிறையா பேர் கொடுப்பாங்க, ஸோ அதையும் சேர்த்து கலெக்டிவாக.
1: நீங்கள் இப்போ ஒருத்தர் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட மாட்டாங்க. அதாவது பாமர மக்கள் ஓகே, ஏதோ நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸர்ஸ் லெவலில் போகும்போது அந்த லெவலுக்குலாம் மெனக்கிடுறதே கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எப்படி அவங்க கிட்டலாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இன்புட்ஸ் வாங்குறீங்க?
0: எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குல்ல, அதே மாதிரி இப்போது எல்லாருமே கரப்டட் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், நிறைய பேர் வாலண்டியராக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க.
1: சூப்பர்.
0: நம்ம தேடி போகிறதெல்லாம் தாண்டி சில பேர் அவங்கவுங்களாவே வருவாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன சொல்கிறது, தம்பி எங்களால் முடியலை, நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கயா, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் எப்போ வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஸோ மேலோட்டமாக தான் வந்து இந்த மக்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் நமக்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. பட் அப்படிலாம் இல்லை, களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது நமக்காக உதவி பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க.
0: ஒரு சில பேரால் பண்ண முடியல, அவங்களோட கண்ட்ரோல் ஒரு சில இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சில பேரை மீறி அவங்களால இயங்க முடியல. அதனால நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க,
1: என்னால தான் முடியல, நீங்களாவது இதை பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு எந்த பிரச்சனையும்
0: சொல்லியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
1: உங்களுக்கு வந்து இந்த ஒரு 7 வருட காலங்கள் தான், இது குறுகிய காலம் தான் நான் சொல்லுவேன். இதுலயே நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கும், உள்ளூர்ல, வெளியில, வெளிநாடுகள்ல. அப்படின்னா எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அதாவது ஒரு ஆபீஸ்ல சாதாரணமா வேலை பார்த்தாலே ஆபீஸ் அவர்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு போன் வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படிலாம் இல்லாம நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட மக்கள், பல விஷயங்களுக்காக இவர்கிட்ட சொன்னா இது நடக்குமே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல, ஒரு ஆர்வத்துல உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அது எல்லாம் நீங்கள் பாக்குறீங்க, எப்படி அந்த அவங்களுக்கு ஆதரவு தருகிறீர்கள், எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.

0: இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு இதுவோ கிடையாது,
1: ஆர்கனைசேஷனோ
0: கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு பையன், ஊரில் இருக்க பையன், அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு இருக்க சர்க்கிளை வச்சு பண்ண ஆரம்பிச்சு. பட் நான் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு புரிஞ்சுது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது அவங்களுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு ஃபோனும் நமக்கு வர்றப்போ தான் அதோட அந்த இம்பாக்டே நமக்கு புரியும். அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி அழுவாங்க, ஏதாச்சும் பண்ணியா தம்பி, ஏதாச்சும் பண்ணியா தம்பின்ட்டு. ஒரு சில பேர் வந்து மிரட்டுற மாதிரி பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து கிண்டல்

0: நானும் கேட்டுருவேன், இதை நீ உங்கள் ஊரில் ஓட்டு போட்ட ஆள்கிட்ட கேட்க முடியுமா, ஒரு எம்பிகிட்ட இதை கேட்டிங்களாங்க, எம்எல்ஏகிட்ட கேட்டிங்களாங்க, என்னையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. பட் அது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு அதுவுமே இந்த மாதிரி நம்ம ஹார்ஷாக பதில் கொடுக்க வேணாம் அப்படின்னு, ஏன்னா நம்மளும் சாதாரண ஆள் தானே, ஒரு சில டைம் நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம்ல. ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில பேர்லாம் வந்து கெஞ்சுவாங்க ஏதாச்சும் பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்ட்டு. ஒரு சில நேரத்தில் நம்ம பயங்கரமாக பிளான் பண்ணாலும் இந்த பர்மிஷனுங்கிற பார்ட்டில் வந்து ஸ்டக் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு ஏரி குளம் வேலை பார்த்தாலும் பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டே இருந்து இது நம்ம பண்ண போகிறோங்கிற
0: கவர்மெண்ட் கிட்டே. இப்போ நான் போன வாரம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய 317வது ஏரி, எனக்கு கரெக்டான டைமில் பெர்மிஷன்ஸ் கிடைச்சிருந்தா நான் அட்லீஸ்ட் ஒரு 500-600 பண்ணியிருந்திருப்பேன்.
1: ஓ, 500-600 ஏரிகளை நீங்கள் சுத்தப்படுத்திருக்கீங்களா?
0: இப்போ பைப்லைன்லேயே நிறையா இருக்குது, பெர்மிஷன்ஸ் கண்டி வெயிட்டிங், வந்துருச்சுன்னா பண்ணிடும். ஒரு சில ஃபோன் கால்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் வரும். கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தம்பி ஒரு 25 தனி கேன் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. என்ன புரியலை அப்படின்னா, இல்லை வாட்டர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், தனி கேனு தானே போட்டிருக்கேன், ஒரு 25 தனி கேனு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி வரும். சில பேர் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, சம்டைம்ஸ் எனக்கு இந்த ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பேசிவிட்டு அப்புறமா தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க பீப்புளுக்கு, அதனால் கேட்டேன் அப்படின்னா அப்புறமா ஆர்டிக்கிள் கவரப் காண்டி போவாங்க, அந்த மாதிரி வரும். ஒரு சில இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் என் ஃபோன் நம்பர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவேன், என் நம்பர் வேறு யாருமே என்னை தவிர இது பண்ண மாட்டாங்க, நான் இன்னொரு ஆளோட நம்பரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு புரிஞ்ச அளவு, நம்ம கனெக்ட் ஆகிற அளவு இன்னொருத்தவங்க அவங்களோட கனெக்ட் ஆகும்.
1: உங்களுக்கு புதுநலத்தோட இங்க இருக்கும் போது எங்களுக்குள்ள என்ன சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. தேங்க்யூ.

நிர்மல் ராகவன் அவர்கள்கிட்ட தான் நம்ம இவ்வளவு நேரம் கலந்துரையாடிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாய் பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ தொத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தென்னை மரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முறிந்து விழுந்தது. அது எழுப்பிய ஒரு பேரலை காரணமாக தொத்திக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி தன் பிடிமானத்தை இழந்து அது வெள்ளத்தில் தள்ளப்பட்டது. இது உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் அருள்மொழிவர்மர் இதுகாரும் புத்த பிக்ஷுவை இருக பற்றியிருந்த தன் இரு கரங்களையும் ஆகா என்று சொல்லி விடுவிக்க இதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷு உடனே வெள்ளத்தில் குதித்தார். படகோட்டி முருகையன் துடுப்பை படகில் போட்டுவிட்டு இளவரசரை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். அவனை இளவரசர் கடுங்கோபத்துடன் பார்த்துவிட்டு விடு என்று கையை உதறினார். அதற்குள் பிக்ஷு இரண்டு எட்டில் நீந்திச் சென்று கன்றுக்குட்டியின் முன்னங்கால்கள் இரண்டையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டார். கன்றுக்குட்டியும் உயிர் மீதுள்ள இயற்கையான ஆசையினால் தலையை மட்டுமே தண்ணீருக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்க பிரயத்தனப்பட்டது. பிக்ஷு கன்றுக்குட்டியை பிடித்து இழுத்துக்கொண்டு படகை நோக்கி வந்தார். இளவரசர் அவருக்கு கை கொடுத்து உதவினார். இருவருமாகச் சேர்ந்து முதலில் கன்றுக்குட்டியை படகில் ஏற்றினார்கள். பின்னர் இளவரசரின் உதவியினால் ஆச்சாரிய பிக்ஷு படகில் ஏறிக்கொண்டார். இத்தனை நேரம் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒரு ஆட்டம் ஆடியதும் கால் தடுமாறி தொப்பென்று விழுந்தது. நல்ல வேளையாக படகின் உட்புறத்திலேதான் விழுந்தது. பிக்ஷு அதன் அருகில் உட்கார்ந்தார். கன்றின் தலையை தம் மடி மீது எடுத்து வைத்துக் கொண்டு அதை தடவி கொடுக்க தொடங்கினார். குருதேவரே, சற்று முன்னால் சூடாமணி விகாரத்தில் புத்த பகவானின் சரணங்களை பிடித்துக் கொண்டு

0: அனத்தியாகம் செய்ய பார்த்தீர்களே. அப்படி தாங்கள் செய்திருந்தால் இந்த வாயில்லா ஜீவனை இப்போது காப்பாற்றியிருக்க முடியுமா என்று இளவரசர் கேட்டார்.
1: ஐயா, நான் செய்ய இருந்த குற்றத்தை செய்யாமல் தடுத்தீர்கள், அதற்காக நன்றி உடையேன். ஆம், இந்த கன்றின் உயிரை காப்பாற்றியது என் மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது. சூடாமணி விகாரம் இடிந்து தகர்ந்து போய்விட்டால் கூட இனி அவ்வளவு கவலைப்பட மாட்டேன் என்றார் பிக்ஷு.
0: ஆச்சாரியரே, ஒரு கன்றின் உயிரை காப்பாற்றியதனாலே எப்படி மன நிம்மதி பெறுகிறீர்கள்? இன்று இந்த புயலினால் எவ்வளவு ஜீவன்கள் கஷ்டப்படுகின்றன! எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் கஷ்டப்படுகின்றார்கள்! எத்தனை வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடுகள், குதிரைகள், பறவைகள் உயிரை இழக்க நேரிடும்! இந்த துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்று கேட்டார் இளவரசர்.
1: ஐயா, நம்மால் இயன்றதைத்தான் நாம் செய்யலாம். அதற்கு மேல் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இயற்கை உற்பாதங்களை தடுக்கும் சக்தி நமக்கு இல்லை. உயர்காற்றை நாம் கட்டுப்படுத்த முடியுமா? பெருமழையை தடுக்க முடியுமா? அல்லது மழை பெய்யும்படி செய்யத்தான் முடியுமா? கடல் பொங்கி வரும்போது அதை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? ஆஹா, கடல்களுக்கு அப்பால் உள்ள கீழே தேசங்களில் எரிமலை நெருப்பை கக்குவதையும் பூகம்பம் நேர்ந்து பூமி பிளப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவற்றுக்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? நம் கண்முன்னால் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஜீவனுக்கு உதவி செய்யத்தான் நம்மால் முடியும்.
0: குருதேவரே, இயற்கை உற்பாதங்கள் ஏன் உண்டாகின்றன? புயற்காற்றும் பூகம்பமும் ஏன் நிகழ்கின்றன? கொள்ளை நோய்கள் ஏன் வருகின்றன? அவற்றினால் மக்களும் மற்ற பிராணிகளும் அடையும் துன்பங்களுக்கு பொறுப்பாளியார்? நம்மால் இயற்கையின் உற்பாதங்களை தடுக்க முடியாது, ஆனால் கடவுளால் கூட முடியாதா? கடவுள் ஏன் இத்தகைய உற்பாதங்களை தடுக்காமல் ஜீவராசிகள் இவற்றினால் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இளவரசர் கேட்டார்.
1: பொன்னியின் செல்வா, தாங்கள் இப்போது கேட்ட கேள்விக்கு ஆதிகாலம் முதல் மகான்களும் முனிவர்களும் விடை சொல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லோருக்கும் திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகையினாலேயே புத்த பகவான் கடவுளை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. கடவுளை பற்றி ஆராய்ச்சியிலேயே இறங்கவில்லை. பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறருடைய கஷ்டங்களை போக்க முயலுங்கள். அந்த முயற்சியிலேதான் உண்மையான ஆனந்தம் அடைவீர்கள். அதிலிருந்து சுகதுக்கங்களை கடந்த நிர்வாண நிலையை அடைவீர்கள் என்று புத்த பகவான் போதித்தார்
0: என்று பிக்ஷு கூறினார். படகு நந்தி மண்டபத்திலிருந்து மேற்கு திசையில் திரும்பி ஆனைமங்கலத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பொன்னியின் செல்வரின் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சற்றுமுன் பிக்ஷு வெளியிட்ட புத்த சமய கொள்கையோடு தமது முன்னோர்களின் சமய கொள்கையை அவர் மனத்துக்குள்ளேயே ஒப்பிட்டு பார்த்தார். பிறருக்கு உதவி செய்யும் கடமையை சைவ வைஷ்ணவ சமயங்களும் வற்புறுத்துகின்றன. பரோபகாரம் இதம் ஷரீரம் என்ற மகாவாக்கியமும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து பக்தி செய்யும் கடமையையும் நம் முன்னோர்கள் வற்புறுத்தியிருக்கிறார்கள். கடவுளை சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனாகவும் கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணுவாகவும் உருவம் கொடுத்து போற்றியிருக்கிறார்கள். கடவுளுக்கு ஜெகன்மாதா உருவம் கொடுத்து ஒரே சமயத்தில் அன்பே வடிவான உமாதேவியாகவும் கோர பயங்கர ரணபத்ர காளியாக இருக்க முடியுமா?
2: ஏன் இருக்க முடியாது?
0: பெற்ற குழந்தையை ஒரு சமயம் தாயார் அன்புடன் கட்டித்தழுவி கொஞ்சுகிறாள், இன்னொரு சமயம் கோபித்துக் கொண்டு அடிக்கவும் செய்கிறாள். ஏன் அடிக்கிறாள் என்பது சில சமயம் குழந்தைக்கு புரிவதில்லை. ஆனால் அடிக்கும் தாயாருக்கு தான் பெற்ற குழந்தையிடம் அன்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்திலிருந்த சோழ மாளிகையை அணுகியது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை என்பதை படகில் வந்தவர்கள் கண்டார்கள். அரண்மனை கருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான். அதுவரைக்கும் இயற்கையும் படகில் சென்றவர்களிடம் ஓரளவு கருணை செய்தது. பெரும் புயல் அடித்து கடல் பொங்கி வந்தாலும் பெருமழை மட்டும் பெய்யத் தொடங்கவில்லை, சிறு தூற்றுகளோடு நின்றிருந்தது. படகு அரண்மனை ஓரத்தில் வந்து நின்ற பிறகுதான் பெருமழை பிடித்து கொண்டு பெய்ய ஆரம்பித்தது. ஆனைமங்கலத்து அரண்மனை காவலன் அரண்மனையின் முன் வாசலில் கையில் ஒரு தீவர்த்தியை பிடித்து கொண்டு நின்றான். சுற்றுப்புறங்களிலிருந்து அன்றிரவு அடைக்கலம் புகுவதற்காக ஓடி வந்திருந்த ஜனங்களோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான். படகு ஒன்று வந்து படித்துறையில் நின்றதைக் கண்டதும் காவலன் தீவர்த்தியை தூக்கிப் பிடித்தான்.

0: பொன்னியின் செல்வரின் திருமுகம் அவன் கண்ணில் பட்டது. உடனே மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு படைத்துறையை நோக்கி ஓட்டமாக ஓடினான். இதற்குள் படகிலிருந்து இளவரசரும் ஆச்சாரிய பிக்ஷுவும் படிக்கட்டில் இறங்கினார்கள். கன்றை மெல்லப் பிடித்து கரையில் இறக்கிவிட்டார்கள். காவலன் இளவரசரின் காலில் விழப்போனான். அவர் அவனை பிடித்து தடுத்தார். காவலன் கையிலிருந்த தீவர்த்தி கால்வாயில் விழுந்து ஒரு கணம் சுடர்விட்டு எரிந்துவிட்டு மறைந்தது.
1: இளவரசே, சூடாமணி விகாரத்தை பற்றி நானே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். தாங்கள் இங்கே வந்துவிட்டது மிகவும் நல்லதாய் போயிற்று என்றான் காவலன்.
0: நான் சூடாமணி விகாரத்தில் இருப்பது உனக்கு தெரியுமா?
1: தெரியும் ஐயா, தெரியும். இளைய பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் வந்திருந்த போது தெரிந்து கொண்டேன். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இளைய பிராட்டி பணித்துவிட்டு சென்றார்.
0: அதை இன்னமும் நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். மாளிகை வாசலில் கூடியிருப்பவர்கள் யார்?
1: கடற்கரையோரத்து கிராமங்களில் கடல் புகுந்து விட்டதால் ஓடி வந்தவர்கள். இரவு தங்குவதற்கு இடங்கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் தாங்கள் வந்தீர்கள். அவர்களை விரட்டி விடுகிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம், அவர்கள் எல்லோருக்கும் இருக்கவும் படுக்கவும் இடங்கொடு. உணவுப் பொருள்கள் இருக்கும் வரையில் சமையல் செய்து சாப்பிடவும் கொடு. ஆனால் என்னை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம். உன் தீவர்த்தி கால்வாயில் விழுந்து அணைந்ததும் நல்லதாய்ப் போயிற்று. எங்களை வேறு வழியாக அரண்மனை மேன்மாடத்துக்கு அழைத்து கொண்டு போ என்றார் இளவரசர். அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாக இருந்தன. தஞ்சை நகருக்கு அருகில் மந்தாகினி ஏறியிருந்த பல்லக்கின் பின்னால் மரம் முறிந்து விழுந்த அதே தினத்தில் வீரநாராயண ஏரியில் காற்று அடித்து கரையோரமிருந்த படகு நகர்ந்து போன அதே நேரத்தில் நாகைப்பட்டினத்தில் நிகழ்ந்த சம்பவங்களையே சென்ற அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம். இதை நேயர்கள் அறிந்திருப்பார்கள். அன்றிரவு முழுவதும் நாகைப்பட்டினமும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தன. அவரவர்களும் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலைமையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் இயலாத காரியமாக இருந்தது. ஆயினும் புத்த பிக்ஷுக்கள் நாகைப்பட்டினத்தின் வீதிகளில் அலைந்து ஜனங்களுக்கு இயன்றவரை உதவி புரிந்து வந்தார்கள். அதே இரவில் ஆச்சாரிய பிக்ஷுவும் பொன்னியின் செல்வரும் ஆனைமங்கலம் சோழ மாளிகைக்குள் வெகுநேரம் கண்விழித்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கடும் புயலினால் கடல் பொங்கியதால் கடற்கரையோரத்து மக்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை பற்றி பேசி பேசி கவலைப்பட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மாடங்களாலும் சித்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் நடத்துகிற வழிபாட்டை விட நடமாடும் கோவில்களாக விளங்கும் மக்களுக்கு செய்கிற உதவி மிகச்சிறந்த வழிபாடுன்னு மனித நேயத்தை போதிக்கிறார் திருமூலர். முருகையனின் உதவியால் ஆனைமங்கலம் வந்து சேர்ந்த ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் புயலாலையும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய உடனடி உதவிகளை பற்றி உறங்காமல் சிந்திக்கிறாங்க. இந்த திருமந்திரத்தின் கருத்து செயலாக்கம் நம்ம மெய்சிலிருக்க செய்யுது. சற்று விரிவாக பார்க்க வேண்டிய சொற்கள் தொடர்கள். 2:8 ஒரு இடத்த குறுகிய காலத்தில் விரைவாக அடைந்து விடுவதை குறிக்கிற மரபு தொடர். இங்கே 8 நடக்கும்போதோ தாவும்போதோ 2 பாதங்களுக்கு இடையில இருக்கிற தூரம். சீக்கிரமாக போய் சேர வேண்டிய நிலையில் காலை கொஞ்சம் எட்டி போடுன்னு சொல்வது உண்டு அல்லவா? பிராணத்தியாகம், பிறருக்காக தன் உயிரை கொடுப்பது. உயிர் போவது என்பது தற்கொலையிலையும் உண்டு, ஆனால் இதை பிராணத்தியாகம்னு கொள்ள முடியாது. சொந்த பிரச்சனைகளால் வெறுத்து போய் உயிரை மாய்ச்சி கொள்வது கிட்டத்தட்ட சுயநலம் கருதி, மேலும் தேவையற்ற அவசர முடிவு தானே. இயற்கை உற்பத்தம், இதை இயல்பான நிகழ்வாக கொள்வதோ பாவச் செயலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு கொள்வதோ அவரவர் சொந்த கருத்தை பொறுத்தது. இந்த நெடுங்கதைக்கு ஏறக்குறைய 1100 முன்னால ஈழ வரலாற்று நடந்த ஆழிப்பேரலை பற்றி. கல்யாணதீசன் என்கிற அரசனின் ஆட்சி காலம். ராணியின் கள்ளக்காதல் கடித விவகாரத்தில் தவறான புரிதலால் நிரபராதியான பௌத்த பிக்ஷுவை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு கொன்னுட்டான். உயிர் பிரியும்போது கூட உங்கள் அரசரிடம் தொடர்ந்து விசுவாசமாக இருங்கன்னு மக்களை வேண்டிக்கிட்டாராம் அந்த மகான். ஈழத்தீவில் 12 கடல் கொண்டு விட்டதற்கு காரணம் அரசனின் பாவச் செயலுக்கு இயற்கையின் தண்டனைன்னு பௌத்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. பூகம்பம், நிலநடுக்கம். பூமி, கம்பம், அசைவு, குறிப்பாக

0: நடுக்கம். ஏற்கனவே சிரக்கம்பம் கரக்கம்பம் ஆகிய சொற்களை பார்த்திருக்கோம். தலை அசைப்பு, கரங்களை அசைத்து எழுப்புற ஒலி. நேர்களே, கூட்டம் கலைஞ்சு போன பிறகும் நகராம புலம்பினபடி நின்றுகிட்டு இருந்த ராக்கம்மாவின் கைகளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போன ஆள் யாரா இருக்கும்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ்ஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஸ்ரீனிவாசம், சுஜாதாவும் பாடிய பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 9:21. கேட்டுட்ருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். தேவாவின் இசில் வைரமுத்து வரிகளில் ஹரிகரனும் ஷாகுல் ஹமீதும் பாடியும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்றும் உண்மையான கொண்டாட்டம். ஏன் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி

அடுத்த பாடல் கார்த்திக் ராஜாவின் இசையில் பார்த்தி பாஸ்கருடைய வரிகளில் கார்த்திக்கும் திப்புவும் சாதனா சர்கமும் பாடிய பாடல். ஆல்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

9:33 கேட்டுருக்கிய 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் தாமரையுடைய வரிகளில் சாதனா சர்கம் அவர்களுடைய குரலை கேட்க போகிறோம். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விருமாண்டி திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன், வரிகளில் கமல்ஹாசனும் ஸ்ரேயா கோஷனும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசில் யுக பாரதி வரிகளில் ஷேன் ரோல்டனும் கல்யாணி நாயரும் பாடிய பாடல் சரவணன் இருக்க பயமென் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கபிலன் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி கல்யாணி பிரதீப் பாடிய பாடல் திரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எண்ணினிய பொன்னிலாவை நிகழ்ச்சி நிறைவு பாடல் டி மணி நிசில் வைரமுத்து வரிகளில் கார்த்திக்கும் பாவ்யா பண்டித்தும் பாடிய பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். இளையராஜாவின் இசையில் வாலிவரிகள் கே ஜே யேசுதாஸ் குரலில். இதயம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலே ஐயப்பன் தாங்கிலிருந்து பழனி பாரதி கேட்டிருக்க, அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நான் உங்கள் அன்பு செல்வா.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து அவர்கள் கே ஜெயசுதாஸ் குரலில். நீங்கள் கேட்ட வை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. சென்னை மூலச்சத்திரத்திலிருந்து சரஸ்வதி இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். கவரிமான் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு பம்மல் இருந்து புஷ்பா இந்த பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

நேரம் 10:15. கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்ரேயா கோஷலும் உதய் மசுமதுரும் பாடிய பாடல் குரு திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை சண்முகவேல் வெள்ளிவாகத்திலிருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் குரல். இந்த பாடலை கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:26. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆத்மா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் எஸ் எல் கே ஜெயசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை சென்னை கே கே நகரிலிருந்து வெங்கடேஷ்குமார் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் பாவலர் வரதராஜன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் வந்து காத்துட்ருக்கு. செல்வகுமரன் பிரியா இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு. சென்னீர்குப்பம் பூந்தமல்லியிலிருந்து இந்த பாடலை அவங்க கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் கிருஷ்ணா சந்திரனும் சசிரேகாவும் பாடிய பாடல். இந்த பாடலை சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலிருந்து கேட்டிருக்காங்க. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தனுஷ் வரிகளில் தனுஷும் அறிவும் பாடிய பாடல் இட்லி கடை திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கும்பகோணம் சனப்பாடு கிராமம் ராஜ் இந்த பாடலை கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:46. கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் தாமரை வரிகளில் ஹரிஹரனும் விஜயும் நகுலும் பாடிய பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை ராஷ்மிகா டொரண்டோலேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது கனடாவா. சூப்பருங்க, அவங்களுக்காக இந்த படம் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

சர்கம் குரலில். கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு இந்த பாடலை ராஜேஸ்வரி கோபால் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க, கதிரமங்கலம் கிராமத்திலிருந்து. அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டு மூன்று தான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் சாதனை.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

சுபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101.1 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பாட்டு முதல்ல என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு காதலன் படத்திலிருந்து என்ன வலை அடி என்ன வலை அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்டு இருக்க நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் கேட்டணிஞ்சிருங்க. இசையோடு இசங்களோட நான் சஹா பார்த்து வண்ணா.

0: எஸ் வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லை அடி அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல் தான் கேட்டு முடிச்சிங்க. என்ன வலை அடி என்ன வலை காதலன் படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணா படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

11:13 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ரூபகுமார் ரத்தோட் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், ஹரி ஜெயராஜ் அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. மின்னலே படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வெண்மதி வெண்மதி நில்ல வானுக்கும் மேகத்துக்கும் சொல்லு அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு நினச்சிருங்க. இசையோட

எஸ் 11:20 உங்களுக்கான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்மதி வெண்மதி நிலை அப்படின்னு மின்னலை படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் திருச்சிற்றம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மேகம் கருக்காதோ பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையோடு.

11:25 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மேகம் கற்காது அப்படிங்கிற பாடல் தனுஷோடைய குரலே கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடலை காத்துட்ருக்கு யுகபாரதி அவங்களுடைய அழகானவர்களில் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. குக்கு படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டை புள்ள தொட்டவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில் எவ்வளோ

ரொம்ப அழகான பாடல், பொட்ட புள்ள தொட்ட உடன் சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு. குக்கு படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க இல்லையா, தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க அப்படின்னு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த திருநதியில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு

அடிய அழகிய பாட்டை கேட்டு முடிச்சிங்கல்ல, ஒரு நாள் குத்து படத்துலேருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டீமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ரம்மி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையோட.

எஸ் ரம்மி படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கூட மேலே கூட வச்சு கூடல ஒரு போறவளை அப்படிங்கிற அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கமல்ஹாசன் அவங்களுடைய வடிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் விருமாண்டி படத்துலேருந்து அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 11:45 கேட்டு நினச்சிருங்க இசையில உடனே.

எஸ் 11:51 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. எஸ் உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்டு முடித்தோம் இல்லையா. ரொம்ப அழகான பாடல் வெறுமாண்டி படத்துலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு முகநூலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே முகநூல் பக்கம் போகும்போது செல்வராஜ் இணைஞ்சிருந்திருக்காரு, குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு உனக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம்பலம், மேற்கு மாம்பலம்லேருந்து சாந்தி ரமேஷ், இரவு வணக்கம். பிரபு தேவி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி, பிரபு தேவி, ஸ்ரீ சாய் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. புரசிவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, அன்பு அறிவிப்பாளர், சகாபார்த்திபனவர்களுக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய்டா மஹி அப்படின்னு உங்களுக்கும் இனி இரவு வணக்கம். தொடர்ந்து ரங்கராஜன், தித்திக்கும் இனி இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடல் என்ன வேலை பாடல், அருமையான தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். தொடர்ந்து நடராஜன், சுப்பையா புத்தகரம்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர் ரமா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து பன்னீர்செல்வம், கண்ணுறங்கும் நேரத்தில் தென்றல் குளிராய் இதம் அளிக்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம். தொடர்ந்து பர்வதவர்தினி அவங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடலாக ஒழித்த காதலன் படத்தில் என்ன வலை பாடலும், குணா பாடல், குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு, மின்னலை படத்தில் ஒழித்த வெண்மதி வெண்மதி நில்லு, எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராசா மகன் ஹரிச்சந்திரன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஹரிச்சந்திரன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து மாதவரம்லேருந்து வீரராகவன், வெண்ணிலவு குளிர்நிலை என்னவளோ அதில் மகிழ்வலை, கண்மணி அன்போடு நிறைவலை, கனிவோடு தந்த 92.3 பண்பலை, இரவனில் இந்த கீத இன்ப அலை, இதயம் மகிழ்ச்சியில் பாட்டலை, மனசை மயக்கியது வானலை. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தொடர்ந்து புவனகிரியிலேருந்து சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னீர் மிமிக்கிரி கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி அவங்க கை தட்டியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அவங்க என்ன வழி பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், ஆஹா முதல் பாடலே அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடல் சார் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே எஸ் கரெக்ட், என்ன வழி பாடல் அவர் தான் பாடினாரு. தொடர்ந்து 11:56 நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக, முகநூல் இணைஞ்சிருந்த எல்லா நேர்களுக்கும், கேட்டுட்டு இருந்த எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக ஸ்டார் படத்துலேருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் அவங்கள 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1 எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை

ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

மனத்தையே கெடுக்கும், சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நிம்மதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம். மகாலட்சுமி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சரணம் ஐயப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜு அவர்கள் குரலில்.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செம்பனார் கோயில் SRGS மோகன்தாஸ் தவிழ், ஷர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்பானி இறங்காய் எனில் எனும் பாடல், அடானாராகம் ஆதிதாளம், பாபநாசம் சிவன் சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒக்கப்பாரி கொக்கப்பாரி எனும் பாடல், கரஹர பிரியா ராகம், ஆதித்தாளம், அன்னமாச்சாரியா சாகித்யம்.

4:45 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாமரை பூத்த தடாகமதில் எனும் பாடல், ஹிந்துஸ்தானி காந்தாரி ராகம் ஆதிதாளம், எம் தண்டபாணி தேசிகர் சாகித்யம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது செம்பனார் கோவில் SRGS மோகன்தாஸ் தவிழ், சர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சுழமங்கலம் சதுகோதரிகள் குரலில்.

தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக லலிதா நவரத்தின மாலை தொகுப்பு பாடலை கேட்கலாம். திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில்